வரிசை வரிசை என அழகு

0: கே வி மகாதேவனுடைய இசையில் திருமால் பெருமை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 5:45.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகாலாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: இப்ப கணேசா, ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சாதான் குடிச்ச மாதிரி இருக்குது.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க, முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: மதுரை விராட்டிப்பத்தில் யூனியன்.

0: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள் பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
0: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
2: இசை அமுதம் கேட்டுட்டு இருக்கோம். நேரம் காலை 5:46.

உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களைப் போலமை காவ

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன சொல்றேன்,
0: காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. மதுரை.

0: விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை, விடுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட

0: உலகிலையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி விளைக்கின்ற தலைவா ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்
1: இறைவனை துதிக்கும் பாடல்களோடு கேட்டு ரசித்தீர்கள் இசை அமுதம். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெறும் யோகா தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெறும் சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோக கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை

0: அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் விவசாயிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில அமைச்சர் திரு வினோத் வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேகா நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:30
3: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
4: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மீனாட்சி, பிரமாதம்.
6: என்ன சொல்றேன்,
5: காஃபி பிரமாதம்.
6: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
5: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
7: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக ₹999 காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் ₹2,500 மட்டும் செலுத்தி ₹3,500 மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 வரை மட்டுமே.
7: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நேரம் காலை 6:38 கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 விதிகளின்படி வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள் தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துக் கொள்கிறார். விருதுநகர் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை கோருதல், கூடுதல் தகுதி பதிவு மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் இணையதளம் வாயிலாக மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் எந்தவித கட்டணமும் இன்றி வழங்கப்படுகிறது. அனைத்து சேவைகளையும் மனுதாரர்கள் தங்களின் இருப்பிடத்திலிருந்தே www.tnvelaivaippu.gov.in என்ற இணையதள முகவரியை பயன்படுத்தி எளிய முறையில் இலவசமாக செய்து கொள்ள தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார். இதுவரை கேட்டீர்கள் சேவை செய்திகள். தொடர்வது ஆங்கில செய்திகள் டெலியஞ்சலாக.
8: This is Akashvani, the news read by Shagun Chopra. International Yoga Day 2026 is being celebrated across the globe today. This year marks the 12th International Day of Yoga with the theme Yoga for Healthy Aging, which highlights the importance of adopting yoga as a lifelong practice for healthy, active and dignified aging. The main event of International Day of Yoga is being held at the historic Red Road in Kolkata in West Bengal, where Prime Minister Narendra Modi will lead the nation in the practice of the Common Yoga Protocol. The national celebration is underway at Red Road, witnessing participation of thousands of yoga enthusiasts at the venue, while millions of citizens are expected to join virtually from across India and abroad. The event will reaffirm yoga's growing role as a global movement promoting health, harmony and collective well-being. More from our correspondent.
9: The Ministry of Culture is organizing a special

0: உண்டு. மேன்மை, மேன்மை பொருந்தியவர், அதனால தான் பேருக்கு முன்னாடி திருன்னு போகிறோம். பேராசிரியர்னு ஒருத்தருங்க ஒரு உரை எழுதினார் தொல்காப்பியன்ற நூலுக்கு. அந்த ஆசிரியர் பேரே பேராசிரியர். அவர் சொல்கிறாரு, திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? திரு என்றால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் பிறந்தா இப்படி ஒரு ஆம்பளையாக பிறக்கணும்ப்பா, பிறந்தா இப்படி ஒரு பொண்ணாக பிறக்கணும்ப்பா அப்படின்னு பார்க்குறவங்களெல்லாம் விரும்பக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுக்கு பேர் தான் திருவான். கோவலனை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சொன்னாங்களாம், ஏ பாரு முருகன் மாதிரியே ரொம்ப அழகாக இருக்காங்க, கண்டு ஏத்தும் செவ்வேள் அப்படின்னு. கண்டு ஏத்தும் செவ்வேள்னா பார்க்குறவங்களும் முருகன் மாதிரியே இருக்கானே, முருகன் மாதிரியே இருக்கானே, அழகாக இருக்கானே அப்படின்னு. இந்த பேராசிரியர் சொன்னார், திருன்னு பேர் போடுறோமே அதுக்கு என்ன அர்த்தம்? கண்டாரால் விரும்பப்படும் தன்மை. அது என்ன கண்டாரால் விரும்பப்படும் தன்மை? அந்த தன்மை நமக்கு எப்போ வரும்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பணக்காரருங்க, அவருக்கு முன்னாடி ஒரு கார் போகும், பின்னாடி ஒரு கார் போகும், அவருக்கு உதவி செய்கிறதுக்கு மட்டுமே நிறைய அசிஸ்டண்ட்டு. அன்னைக்குன்னு பாருங்கள், அவர் காரில் போயிட்டே இருக்காரு, அவர் ஒரு காரில் அப்படியே வந்தார், கூட ஒரே ஒரு டிரைவர் மட்டும்தான் வர்றாரு, அசிஸ்டன்ட்ஸ்லாம் யாருமே வரல. திடீர்னு ஒரு பஸ் ஸ்டாப்பில் அவர் கார் நின்றுச்சு, பயணத்துக்கு வேறு வழியே கிடையாது. அவர் அப்படியே நிற்கிறாரு, டிரைவர்கிட்ட என்னமோ சொல்கிறாரு, அவராலையும் பார்க்க முடியல. பஸ் ஸ்டாப்பில் கீழே இறங்கினார், நானும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தேன். கேட்டேன், சார் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டேன். இந்த பஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னாரு. சரி, நீ எங்கே போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டேன். இல்லை, பஸ்ஸெல்லாம் நிறையா கடந்து போகுது, ஆனால் அந்த பஸ்ஸு பேரை வந்து என்னால் வாசிக்க முடியலைங்க அப்படின்னாரு. அப்போ செல்வம் இருந்தும் அவருக்கு கல்வி இல்லாதனால அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போக முடியலைங்க. சரி, மகாத்மா காந்தி அவர்கள் பகவத்கீதைக்கு உரை எழுதினார். உரை எழுதி முடித்த மகாத்மா காந்திக்கு பிற்காலத்தில் திலகரும் வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதிட்டு வந்து காந்திகிட்ட வந்து கொடுக்குறாரு. காந்தி உடனடியாக என்ன பண்ணார் தெரியுமா? திலகரை மேலே உட்கார வச்சுட்டு காந்தி கீழே உட்காந்துட்டார். திலகர் கேட்டார், இது இன்னும் பெரிய இதாக இருக்குது பாபுஜி, நீங்கள் கீழே உட்காந்து நான் போய் மேலே உட்காரதானே, இப்போ நீ தான் வந்து யார்? கிருஷ்ணன். நான் வந்து அர்ஜுனன். நீ சொல்லணும்ப்பா, நான் கேட்கணும்ப்பா அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பணிவு இருந்திருக்கு. இப்போ என்ன வாங்குகிறோம், இன்னொரு பாத்திரத்துக்கு ஊற்றுறோம், அந்த பாத்திரத்துலேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு தொடர்ந்து அப்படி ஊற்றிக்கிட்டே இருக்கும். இது பேர் ஒழுகாமல் ஊற்றுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தொடர்ந்து நம்ம பேணக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் ஒழுக்கம்னு அர்த்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. நம்ம யார் கூட சேர்ந்து இருக்கிறோமோ அவங்களுடைய ஒழுக்கம் தான் நமக்கு வரும். ராமாயணத்துக்கு வர்றேன், விபீஷணன் ஒருத்தே ராவணனோட தம்பி, அவன் ரொம்ப படித்தவன், ராமரை வந்து அடையிறதுக்காக வந்து நிற்கிறான். ராமரை பார்த்த உடனே கேட்குறான், உன் தம்பி பரதனுக்கு என்ன கொடுத்தியோ அதையே எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். பரதனுக்கு என்ன கொடுத்தார் ராமர்? திருவடியை கொடுத்தாரு. இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்து என்றான் அப்படின்னு அந்த விபீஷணன் என்ன கேட்குறான், நீ உன் தம்பி பரதனுக்கு என்ன கொடுத்தியோ அதையே எனக்கு கொடுப்பான்னு சொல்லி சொன்னான். மனிதனாக பிறந்தவனுக்கு கல்வி வேணும், அறிவு வேணும், ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கத்தினால் நமக்கு முடிவான ஞானம் கிடைக்கும் என்பதை விபீஷணன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.

0: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது புதிய காலை. யோகா என்றால் வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருப்பது. உடல் அளவில் மட்டுமில்லாமல் எல்லா விதத்திலும் அப்படியே நாம் இருந்தால் எங்கு இருந்தாலும் நலமாக இருப்போம் என்ற சிந்தனை வரிகளோடு புதிய காலையின் முதல் பகுதியாக கேட்கலாம் இந்நாளின் சிறப்பு.
1: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 21 இந்நாளின் சிறப்பு. இன்று பன்னாட்டு யோகா நாள். 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த யோகா

0: கலையின் பெருமையை உலகம் முழுவதும் பரவ செய்யும் வகையில் இந்நாளை சர்வதேச யோகா நாளாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது.
1: இன்று உலக இசை நாள். இந்நாளில் ஒரு நகரம் அல்லது நாட்டின் குடிமக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் அல்லது பொது இடங்களில் இசை கருவிகளை வாசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். உலகெங்கிலும் 120 நாடுகளில் இசை நாள் கொண்டாடப்படுகிறது.
0: இன்று எகிப்து, லெபனான், ஜோர்தான், சிரியா, உகாண்டா, பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா போன்ற நாடுகளில் தந்தையர் தினம் கொண்டாடப்படுகிறது. 1788 ஆண்டு இதே நாள்ல தான் நியூ ஹாம்சயர் ஐக்கிய அமெரிக்காவின் 9வது மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
1: இந்திய இதழியலாளர் எழுத்தாளர் பி.ஜி. வர்கீஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1927.
0: 1930 ஆண்டு இதே நாள்ல தான் பிரான்சில் ராணுவத்துக்கு கட்டாய ஆட்சேர்ப்பு ஓராண்டுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது.
1: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்கள் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2001.
0: 2002 ஆண்டு இதே நாள்ல தான் உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் அற்ற கண்டமாக அறிவித்தது.
1: 2006 ஆண்டு புளூட்டோவின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 2 துணைக்கோள்களுக்கு நிக்ஸ் ஹைட்ரா என பெயரிடப்பட்டது.
0: 2009 ஆண்டு இதே நாள்ல தான் கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்றது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
3: நேரம் காலை 6:18. இனி கேட்கலாம் இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக. காலை 6:30 மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ரோட்டிலிருந்து நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின தேசிய அளவிலான கொண்டாட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:02 பாட்டு வேணுமா? மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள். கிளாகுளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயில் பற்றிய தகவல் கேட்கலாம். தொடர்ந்து 8:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 8:40 தொடர்ந்து பாட்டு வேணுமா கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 சர்வதேச யோகா தினத்தில் மூத்த குடிமக்களுக்கான யோக முறைகளும் அதற்கான உபகரணங்களும் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்குகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 9:07 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்கலாம். தொடர்ந்து காலை 10:00 செய்தி சுருக்கம். 10:10 விருப்ப கானங்களில் நேயர் விருப்பம் பழனி தங்கராஜ் அவர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். இன்று காலை 10:00 தமிழின் செய்திகள் சென்னைச்சலாக கேட்கலாம். தொடர்ந்து 10:10 நேயர் விருப்பம் கேட்கலாம். 10:30 சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் சோபனா. முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நண்பகல் 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழ் செய்திகள் சென்னைச்சல். 12:50 தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். பகல் 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 சௌராஷ்டிரா பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 கவிதை அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:30 மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மான்செஸ்டரில் ஓல்ட் டிராஃபோர்ட் கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா இடையே 2026 ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் ஆட்ட நேர இறுதி வரை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து மதுரை பண்பலை 103.3 வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாக கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் வரும் நிகழ்ச்சிகள் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் 6:40

பதுக்கு அந்திப்பூக்கள் இரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் எழுதி வழங்குகிறார் ஆர் விஜயகுமார் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சல், 7:25 பாட்டி இது ஹிட், 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 தொடர்ந்து பாட்டி இது ஹிட்டு கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சல், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க. சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். இரவு 9:00 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். இரவு 10:00 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்பில் வழங்குகிறார் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். முன்னிரவு 11:00 நிகழ்ச்சி நேரம், 11:05 ஆங்கிலத்தை செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று நம் பண்பலையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ரெட் ரோட்டிலிருந்து நாடு முழுவதும் ஒருங்கிணைந்த முறையில் நடைபெறும் 12வது சர்வதேச யோகா தின தேசிய அளவிலான கொண்டாட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெறும் நிகழ்ச்சியின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

இளைஞரின் தொழில்நுட்ப திறன், ஒத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றின் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. நேரம் காலை 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அதுக்கு மதுரை மாவட்ட நேயர்களே ரெடியாக காத்துட்ருப்பீங்க. உங்களுக்கான எண்கள் ஒரு முறை சொல்லிடுறோம். 25:30, 170, 25:30, 171, 04, 5, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது விருப்ப பாடல்களை நம்ம காட்டலாம்.

0: நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மாமருகன் நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: சொல்லுங்க பாலமுருகன், என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு? பாட்டு
1: வேணுமா?
0: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
4: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
6: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
5: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
6: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
7: 8:10 மதுரை மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை காட்டலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பல் நேயர் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். காலை வணக்கமா?
7: காலை வணக்கம், சொல்லுங்க.
8: மதுரை செல்வர் குமரன் பேசுறேன்.
7: சொல்லுங்க குமரன், இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
8: எங்கள் செல்வர் பகுதியை சேர்ந்த இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் வெளிவந்த தாய் கிழவி படத்திலிருந்து தாய் கிழவி வர அந்த பாடல் கொடுங்க.
7: பாடல் கொடுத்தெல்லாம் நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.
3: நேரம் காலை 8:16 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்டு இருக்கோம். பாட்டு வேணுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு திங்கள். மதுரை மாவட்ட நேயர்களுடைய புத்தம் புது விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
4: தெற்கு சீமை பாண்டிய நாடு, நான்கு கோபுரத்தின் மீது இருந்து அரசாட்சி செய்து அருளாட்சி வழங்கி கண்ணாட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த மீனாட்சி சுந்தர நல்லாட்சியோடு சித்திரை வீதியில் முச்சிரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானொலி பண்பலை 103.3 மற்றும் எங்கள் பெருமை மிகு தமிழர்களின் அடையாளம் சேதுபதி சீமையிலிருந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் அன்பு சகோதரி யானை அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
3: சொல்லுங்க சுவாமிநாதன், என்ன பாடல் கேட்கலாம்?
4: எங்கள் அஜித்குமார் அவர்கள் நடித்த துணிவு படத்திலிருந்து செல்லா செல்லா அந்த பாட்டு பாடுவோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இதை உங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் வருகிறது கற்றலைகளில்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: எட்டு மணி 21 நிமிஷத்துல நம்மளோட பேச காத்திருக்கும் அடுத்த மதுரை மாவட்ட நேயர் வணக்கம். வணக்கம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இணைப்புலேருந்து விடுபட்டாங்க. நேர்களை இந்த பாடலை தொடர்ந்து 8:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் இன்றைய ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் கிலாக்குளம் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோயில் பற்றிய தகவல் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 8:40 பாட்டு வேணுமா கேட்கலாம். இணைந்திருங்கள் காற்றலைகளில்.

0: அனிருத் ரவிச்சந்திரோடைய சில எல்லைக்கே திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 8:23. நேரம் காலை 8:24.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று பானு சப்தமி, ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் சேர்ந்து வருவதனால் இதனை பானு சப்தமி என்பர். இன்றைய தினம் பெருமாளை வழிபடுவது சிறந்தது. அதனாலே கிளாக்குளம் ஸ்ரீ வெங்கடாஜலபதி திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இந்த கோவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் உள்ள கருங்குளம் ஊரிலிருந்து தென்கிழக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிளாக்குளத்தில் உள்ளது. கிளாமரங்கள் அதிகமாக உள்ள பூமி ஆகையினால் கிளாக்குளம் என பெற்றது. 150 வருடங்களுக்கு முன் பனைமரத் தொழிலாளர்கள் குடும்பத்தோடு இங்கு வாழ்ந்தனர். அவர்கள் முப்படாதி என்பவர் சிறந்த பெருமாள் பக்தர். இவர் கருங்குளம் வெங்கடாஜலபதி மீது அதீத பக்தி கொண்டவர். கிளாக்குளத்தில் வாழ்ந்த ஒரு பிரிவினர் இல்லிமாடன் என்னும் தெய்வத்திற்கு அமாவாசை தோறும் ஆடு மாடுகளை பலி கொடுப்பர். இது கண்ட முப்படாதி மனம் வருந்தி அவர்களிடம் உயிர் பலி கொடுக்காதீர், காய்கனிகளை வைத்து வழிபடுங்கள் என்று மன்றாடினார். ஆனால் கேட்காமல் உயிர் பலி செய்து வந்தனர். எவ்வளவோ தடுத்தும் எடுத்து சொல்லியும் கேட்காத மக்களை கண்டு மனம் வருந்திய முப்படாதி கருங்குல பெருமாளிடம் முறையிட்டார். ஒரு சமயம் பெருமாளை வணங்கிவிட்டு கருங்குளத்திலிருந்து திரும்பும்போது வயது முறிந்த அந்தனர் ஒருவர் எதிர்ப்பட்டு வாய்க்காலில் அதிக நீர் வரத்து உள்ளதால் நீச்சல் தெரியாத தன்னை அந்த கரையில் சேர்க்க வேண்டினர். உடனே முப்படாதி அவரை சுமந்து சென்று அக்கரையில் சேர்த்தார். உடனே முதியவர் வேகமாக ஊருக்குள் போய்விட்டார். அப்போது ஊருக்குள் பறை சப்தமும் பூஜை ஒலியும் கேட்டது. அன்றைய தினம் அமாவாசை. முப்படாதிக்கு புரிந்தது, இல்லி மாடனுக்கு உயிர் பலி கொடுக்க போவதை உணர்ந்தார். உடனே அங்கு சென்று பார்த்தார். ஓலைகளை அடுக்கி அதன் முன்னே நின்று பறையொழித்து வழிபாட்டிற்கு தயாரானர் மக்கள். முப்படாதி அங்கு ஜீவகாரண்யம் பற்றி விளக்க அவரை அடித்து விரட்டத் தொடங்கினர். அப்போது தீயிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஓலை கோபுரம் தானாகவே தீப்பற்றி எரிந்தது. அத்தீ கனலுக்குள் முதியவர் ஒருவர் நுழைந்தார். அவர் முப்படாதி சுமந்தி வந்த பெரியவர்தான். இதனால் ஆவேசமடைந்த முப்படாதி தீக்குள் நுழைந்தார். அவரை நெருப்பு சுடவில்லை. நெருப்பிலிருந்த முதியவரை முப்படாதி தொட அவர் மறைந்து போனார். உடனே ஆவேசத்துடன் வெளியே வந்த முப்படாதி அங்கிருந்தோரை அடித்து விரட்டி ஆடுகளை அவிழ்த்து விட்டார். உடனே அனைவரும் பயந்து போய் நிற்க, இனி பலி வேண்டாம், பழங்களை வைத்து வழிபடுங்கள் என்று கூறி அருகிலிருந்த பாறை மீது நின்று கையில் பிரம்பை தாங்கி நிற்க அருகில் முதியவர் அவர் அருகே வெங்கடாஜலபதியாக காட்சி தந்தார். எல்லோரும் வணங்கினர். அந்த இடத்தில் பெருமாளுக்கு ஆலயம் எழுப்பினர். பெருமாளை மட்டும் பிரதிஷ்டை செய்தனர். உயிர்ப்பலி நிறுத்த பெருமாள் மட்டுமே வந்ததால் தாயாருக்கு இங்கு சன்னதி இல்லை. 1933 ஆலயம் பூர்த்தி அடைந்து மாபெரும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிழக்கு நோக்கிய ஆலயம் கலாமரங்கள் நிறைந்த குளம் உள்ளது. அதனால் கலாக்குளம் என்பதே மருவி இப்பொழுது கிளாக்குளம் ஆயிற்று. கோவிலில் உள்ளே சென்றால் மகாமண்டபம். அந்த மண்டபத்திலிருந்து 6 படிகள் ஏறினால் தரிசன மண்டபம். இங்கு உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு உள்ளார். கருவறையில் வெங்கடாஜலபதி பெருமாள் நின்ற கோலத்தில் வலக்கையால் தன்

0: ஸ்ரீதேவி பூதேவியோடு உள்ளார். கருவறையில் வெங்கடாஜலபதி பெருமாள் நின்ற கோலத்தில் வலக்கையால் தன் திருவடியை சுட்டியும் இடது கையை இடுப்பில் வைத்தவாறு உள்ளார். வெண்பட்டுடுத்தி மலர் மாலையினால் அலங்கரிக்க பெரிய திருமண் காப்பு தரிசித்து கருணை வதனத்தோடு காட்சி தருகிறார் பெருமாள். ஆவணி முதல் வியாழன் முதல் 5 நாட்கள் திருவிழா. புரட்டாசி சனிக்கிழமைகளில் கருட சேவை. கார்த்திகை கடைசி ஞாயிறு தை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை தானிய விழா. சித்ரா பௌர்ணமி முதலியவை விழா நாட்கள். உயிர் பலியை நிறுத்தி கருணை பொழியும் கிளாக்குளம் வெங்கடாஜலபதியை வழிபட்டு அஷ்ட ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வோமாக. ஓம் நமோ வெங்கடேசாயா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால். தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் என்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் வகையில் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் June 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சாரமான பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாம பிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துனகிரி சன்ஷோ

0: சத்யோதக் மற்றும் அக்ரே ஆகிய மூன்று போர் கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் கீழ் யோகா தற்போது உலக அளவிலான நலவாழ்வு இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யோகக்கலை இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் முக்கிய அங்கமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கோவை இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்த மருத்துவமனையில் நவீன மருத்துவ கருவிகள், மாணவர்களுக்கான வசதிகள், மருத்துவர்கள் நியமனம் என அனைத்தையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போட்டி நிறைந்த உலகில் மருத்துவ படிப்புடன் மாணவர்கள் தங்கள் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீட் நுழைவுத் தேர்வை மாணவர்கள் மன வலிமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அருண்ராஜ் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சிக்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், குடும்ப அட்டைதாரர்களுக்கான கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பருவமழை தொடங்கவுள்ள நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் வீணாகாமல் தடுக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு வெங்கட்ரமணன் கூறினார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தாவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். மாணவர்களின் கல்வி, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால வளர்ச்சிக்கான இடமாக பள்ளிகள் திகழ்கிறது என்றும், இதில் அரசியல் கட்சிகளோ அமைப்போ தனிநபரோ அரசியல் சுயலாபத்திற்காக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா கேட்டுக்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் உலக புகழ் பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா தேரோட்டம் இன்று காலை வெகு சிறப்பாக தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இவ்விழாவானது பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கி வரும் சிதம்பரத்தில் ஆண்டுக்கு 2 முறை முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஆணி திருமஞ்சனம் நாளை அதிகாலை மகாபிஷேகம் சுவாமிகளுக்கு நடைபெறும். பின்பு மதியம் 2 மணிக்கு மேல் ஆணி திருமஞ்சன திருவிழா நடைபெறும். அகில இந்திய வானொலி செய்திகளுக்காக கடலூர் மாவட்டத்திலிருந்து பா இளஞ்செழியன்.
0: இருவரி செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் ஹோமோஸ் நீரிணை மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. கிரீஸ் நாட்டில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவானது. பாகிஸ்தானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வீடுகள் கணக்கெடுப்பு உள்ளிட்ட முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் முழுமையாக திட்டமிட்டபடி நேற்று நிறைவடைந்தது. கைலாஸ் மான்சரோவர் யாத்திரையின் முதலாவது யாத்ரீகர்கள் குழு நாதுலா பாஸ் வழியாக புறப்பட்டுச் சென்றது. ஹரியானா மாநில நீர்வள பாதுகாப்பு திட்டத்திற்காக உலக வங்கி 4000 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று நடைபெற்ற மாவட்ட மேற்பார்வை குழு கூட்டத்தில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 833 பயனாளிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட

0: உதவிகளை மாநில அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வழங்கினார். கடலூர் மாவட்டம் வெலிங்டன் நீர்த்தேக்க பகுதியில் நீர்வளத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானிட்டோரியம் மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. இந்தியா இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை வழங்கும் நோக்குடன் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களை பாதிக்கும் எத்தகைய செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 8:40.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 8:41 மதுரை மாவட்ட நேயர்களுடைய புதம் புது விருப்ப பாடல்களை கேட்கும் பாட்டு வேண்மா நிகழ்ச்சிக்கு மீண்டும் வந்தாச்சு. இணைப்பில் காத்திருக்கும் மதுரை மாவட்ட நேயர், வணக்கம்.
4: நேயருக்கும் நீ உற்சாகமான காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். சொல்வது,
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம். எப்படி இருக்கீங்க?
1: நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நன்றி.
1: இதோ பாடல் வந்துட்டே இருக்கு. காற்றலைகள்

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் நிறைவான நேயர், வணக்கம்.
3: மேடம் வணக்கம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நேரத்தில் யானமலை.
2: சொல்லுங்க மணிமாறன், என்ன பாடல் கேட்கலாம்?
3: பண்பலை பாடலே கொடுத்துருங்க மேடம்.
2: நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: இதுவரை பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்டீங்க. இன்றைக்கு மதுரை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. நன்றி நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். நேரம் காலை 8:49.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவா மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தா சபையில உள்ள சான்றோர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனா இங்க அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தா மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள், கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்டேருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் அவங்ககிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்கும்படியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவங்கிட்ட கேட்டது 3 விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா 3 ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்ககிட்டயே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது 3 ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, 3 விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த 3 பொம்மையும் 3 விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், 3 விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த 3வது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த 3 பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் 2வது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. 3வது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க. வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. 2வது பொம்மையில் கம்பி என்னாச்சு? ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். 3வது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி 3 வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான். சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான். சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான்.

0: ஏண்டா அப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு நானா அந்த பையன்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு இருக்கீங்க. நேரம் காலை 8:54.
7: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். சர்வதேச யோகா தினத்தில் மூத்த குடிமக்களுக்கான யோக முறைகளும் அதற்கான உபகரணங்களும் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
8: இருக்கிற நவீன காலத்துல நம்மால எல்லா ஆசனங்களையும் செய்ய முடியல. நின்ன வாக்குல, உட்கார்ந்த வாக்குல, கீழே உட்கார முடியலன்னும் போது எப்படி ஒரு பத்த கோண ஆசனம், ஒரு பத்மாசனம், ஒரு வஜ்ராசனம் செய்ய முடியும். அப்ப என்ன செய்யலாம்? எல்லாம் நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல செஞ்சதுதான். சின்ன வயசுல பிள்ளைங்க எப்படி வேகமா ஓடி வருவாங்க, வந்து ரெண்டு சுவர் சேரக்கூடிய இடம் அந்த மூலையில தகான கைய ஊனி பிரசாசனத்துல நிப்பாங்க. அப்படியே அவங்க நின்னு பழகி சமதளத்துல எந்த ஒரு சப்போர்ட் துணை எதுவும் இல்லாம அவங்கள சிரசாசனம் செய்ய முடியும். அதே மாதிரி சின்ன வயசுல ஒரு ஏணிய பிடிச்சு அல்லது ஒரு நிலைய எந்தி தொட்டுட்டு போவோம், ஏணிய பிடிச்சிட்டு காலை தூக்கி அந்த ஏணி மேல போட்டு அதை கடை தொங்குவோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் பண்ணிருக்கோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில கீழே உட்கார முடியல. அப்ப நான் என்ன பண்ணலாம்? நீங்க நாற்காலியில உட்கார்ந்துருங்க. ஆனா நாற்காலி எந்த நாற்காலியும்
5: தீர்மானம் பண்ணுங்கடுப்பு நல்ல பின்பக்கம் நல்ல அழுந்தி உட்கார்ந்து கால்கள் தளர்வா விட்டு கை ரெண்டையும் தலைக்கு மேல நேரம் நீட்டி இழுத்து திரட்டி வைக்கிறது. அதுல ஒரு 10 மூச்சு அங்கிருந்து அப்படியே மெதுவா கைகளை இறக்கி விடுறது. அடுத்து மெதுவா வலது கைய வலது பக்கமா சாச்சு தரைய தொடறது. அப்ப இடது கை இடது கால் முட்டியில தொடையில அல்லது இடுப்புல இருக்கும். சரிக்கு அங்கிருந்து மெதுவா நிமிர்ந்து இடது பக்கம் சாயணும். இப்படி நம்மால ரெண்டு பக்கமும் சாஞ்சு நின்று எத்தனை மடி செய்ய முடியுதோ அது. அதே போல நம்முடைய அலுவலகத்துல இல்ல வீட்லயே கூட உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி அல்லது சோஃபாவில இடுப்ப நல்ல முதுகு முறுக்கி பெருகி சில பேர் நெட்டி எடுப்பாங்க, சொடக்கெடுப்பாங்க. அப்படி அந்த சொடக்கெடுக்கிற அளவுக்கு போகாம முதுக நிதானமா இயல்பா முறுக்கி முதுகு வளையக்கூடாது, ஆனா முறுக்கி திருகி இருக்கணும். அப்படி பின்னாடி பார்த்து இருக்கிறது. அதே போல அடுத்த பக்கமும் பின்னாடி பார்த்து இருக்கிறது. இப்படி நாற்காலியில உட்கார்ந்த இடத்துல அதே போல ஒரு காலை மடிச்சு முடிஞ்சா நாற்காலியினுடைய மேல் பரப்புலயே பாதத்தை வைக்கிறது இல்லையா. அந்த மேல் பரப்புக்கு கொஞ்சம் கீழே ஒரு கட்டை ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க கால் வச்சுக்க, அதுல வச்சு குனிஞ்சு இருக்கிறது. அப்படி குனிஞ்சு இருக்கும் போது தொடை வயிற்றுல அழுத்தும். அது பவனமுக்தாசனத்தினுடைய ஓரளவுக்கான விளைவை கொடுக்கும். இப்படி கீழே உட்கார முடியாதவங்க நாற்காலியில உட்கார்ந்த இடத்துல விதவிதமா ஆசனங்களை செஞ்சு பழகலாம். ஆனா இதோட விட்டுறாம மேற்கொண்டு தொடர்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்களை செய்ய செய்ய செய்ய குறிப்பா அந்த மூட்டு வலி சம்பந்தமான விசேஷ ஆசனங்கள் இருக்கு, அதெல்லாம் செஞ்சிட்டால் மூட்டு வலி நம்மை விட்டு விலகிறோம். அப்ப எல்லா நிலையிலையும் ஆசனங்கள் நாம செய்ய முடியும். இதுதான் யோக மார்க்கம். இன்னைக்கு என்னால எவ்வளவு முடியுது, இங்கிருந்து

0: என்னால முடியலப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்ல விடாது. உங்களால முடிஞ்சது முயற்சி பண்ணுங்க. 10 மூச்சு இருங்க இல்லையா, 5 மூச்சு இருங்க இல்லையா, 3 மூச்சு முடியலையா, மூச்சு விட்டுட்டே குனிங்க, மூச்சு இழுத்துட்டே நிமிந்து நேரம் வாங்க, அப்படி ஒரு 5-10 முறை திருப்பி திருப்பி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யோக மார்க்கம் நம்மை இன்னபிலிட்டியில இருந்து எபிலிட்டிக்கு கூட்டிட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த எபிலிட்டிய சஸ்டைனபிலிட்டியா வச்சுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதே மாதிரி நாற்காலியில உட்கார்ந்த மேனிய நாடி சோதனா, நாடி சுத்தி பிராணாயாமம், அதையும் செஞ்சு நம்முடைய பயிற்சியை நாம முடிச்சுக்கோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்தில் மூத்த குடிமக்களுக்கான யோக முறைகளும் அதற்கான உபகரணங்களும் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். சர்வதேச யோகா தினத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 7:30 வளம் வரும்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்க இருப்பது சின்ன சின்ன தகவல்களும் பீட்டான பாடல்களும். கற்றலைகள்ல வளம் வர காத்துட்டு இருக்கு, ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்னதாக செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உடல், மனம், உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக் கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சர்வதேச யோகா தினத்தையொட்டி பல்வேறு நாடுகளில் 2500 மேற்பட்ட இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவு தேர்வு இன்று நடைபெறுகிறது. மருத்துவர்கள் சேவை மனப்பான்மையுடன் செயல்பட வேண்டுமென்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் அத்துமீறி நுழைந்து வகுப்புகளை இடையூறு செய்யும் தவேக நிர்வாகிகளின் செயல்பாடுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றஞ்சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சானடோரிய மேம்பாலம் அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவ கழிவுகளை எரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம்.
2: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர்.

0: ஜி முருகராஜ் அவர்கள்.
1: நாம் சாப்பிடும் உணவின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? நாம் கடையில் வாங்கும் ஒரு ஆப்பிள், ஒரு கப் காஃபி அல்லது ஒரு சாக்லேட் பார், இவற்றை சாப்பிடுவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்ததுண்டா? இந்த உணவு எங்கிருந்து வந்தது? இதற்காக எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் பயணம் செய்து என் கைக்கு வந்திருக்கிறது? பொதுவாக நாம் உணவை பார்த்து ருசியா இருக்கா என்று தான் கேட்போம். ஆனால் இன்று உலகம் ஒரு புதிய கேள்வியை கேட்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் சாப்பிடும் உணவால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புக்கு யார் பொறுப்பு? உற்பத்தி செய்பவரா அல்லது சாப்பிடுபவரா? இப்போது நாம் சாப்பிடும் பல உணவுகள் நம் ஊரிலோ நம் மாநிலத்திலோ விளைந்தவை அல்ல. ஒரு நாட்டில் விளைகிறது, இன்னொரு நாட்டில் பதப்படுத்தப்படுகிறது, மூன்றாவது நாட்டில் விற்கப்படுகிறது, நான்காவது நாட்டில் யாரோ அதை சாப்பிடுகிறார்கள். ஒரு சாதாரண பிஸ்கெட்டுக்குள்ளேயே 3-4 நாடுகளின் பங்களிப்பு இருக்கலாம். அதனால்தான் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறார்கள். ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது காடுகள் அழிக்கப்பட்டிருந்தால், அதிக தண்ணீர் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அல்லது அதிக கார்பன் வெளியேற்றப்பட்டிருந்தால் அதற்கான பொறுப்பு யாருக்கு? இதுவரை உலகம் பயன்படுத்திய முறை மிகவும் எளிது. எங்கு பொருள் உற்பத்தி செய்யப்படுகிறதோ அங்கேயே அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணமாக, இந்தியாவில் ஒரு பொருள் உற்பத்தி செய்யப்பட்டால் அதனால் ஏற்படும் கார்பன் வெளியேற்றமும் தண்ணீர் பயன்பாடும் இந்தியாவின் கணக்கில் சேர்க்கப்படும். அது பிறகு எந்த நாட்டுக்கு போய் விற்கப்பட்டது என்பது பெரும்பாலும் கணக்கில் வராது. சமீப காலமாக ஒரு புதிய அணுகுமுறை உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. அதன் பெயர் நுகர்வு அடிப்படையிலான கணக்கீடு. அதாவது, ஒரு பொருளை இறுதியாக யார் பயன்படுத்துகிறார்களோ அந்த நபர் அல்லது அந்த நாடும் அதன் சுற்றுச்சூழல் பாதிப்பில் ஒரு பங்கு ஏற்க வேண்டும் என்பதே இதன் கருத்து. சரிதானே? நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டு பில் கட்டாமல் வெளியே போக முடியாது அல்லவா? அதேபோல் இயற்கை செலுத்திய சுற்றுச்சூழல் பில்லுக்கும் யாராவது பொறுப்பேற்க வேண்டுமே. ஏன் இந்த விவாதம் முக்கியம்? பல வளரும் நாடுகள், இந்தியா போன்றவை, உலக சந்தைக்காக அதிகமாக விவசாய உற்பத்தி செய்கின்றன. அதற்காக நிலம் பயன்படுத்தப்படுகிறது, தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது, சில நேரங்களில் காடுகளும் அழிக்கப்படுகின்றன. ஆனால் அந்த பொருட்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்துவது பெரும்பாலும் பணக்கார நாடுகளே. அப்படி இருக்கும்போது எல்லா பொறுப்பையும் உற்பத்தி செய்த நாடுகள் மட்டுமே ஏற்க வேண்டுமா என்ற கேள்வி எழுகிறது. இந்தியாவின் நிலை கொஞ்சம் வித்தியாசம். இந்தியா உலகத்துக்கு ஏராளமான வேளாண்மை பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அதே நேரத்தில் இந்தியாவும் வெளிநாடுகளில் இருந்து நிறைய பொருட்களை இறக்குமதி செய்கிறது. அதனால் இந்தியா ஒரு பக்கம் உற்பத்தியாளராகவும் இருக்கிறது, மற்றொரு பக்கம் நுகர்வோராகவும் இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால், விற்பவர்களும் நாம் தான், வாங்குபவர்களும் நாம் தான். ஐரோப்பா என்ன சொல்கிறது? ஐரோப்பிய ஒன்றியம் அவர்கள் வாங்கும் பொருட்கள் காடுகளை அழித்து தயாரிக்கப்பட்டவையா என்பதை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால், நாங்கள் இங்கே அமைதியாக காப்பி குடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காப்பிக்காக 1000 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காடு அழிக்கப்பட்டிருந்தால் அதற்கு எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது என அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த சிந்தனை உலகம் முழுவதும் பரவி வருகிறது. நம் வீட்டில் குப்பையை வெளியே எடுத்து சென்று தெருமூலையில் போட்டுவிட்டால் வீடு சுத்தமாகிவிட்டது என நினைக்கலாம். ஆனால் குப்பை மறைந்து விடவில்லை, அது வேறு இடத்திற்கு போயிருக்கிறது. அதேபோல் சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் நம் கண்ணுக்கு தெரியாத இடங்களில் நடந்தால் அது இல்லாமல் போய்விடவில்லை. அவை இன்னும் பூமியையே பாதித்து கொண்டிருக்கின்றன. நாம் சாப்பிடும் உணவு எங்கிருந்து வந்தது? அதை உருவாக்க எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்பட்டது? அதற்காக எவ்வளவு இயற்கை வளங்கள் செலவானது? இப்படிப்பட்ட கேள்விகளை இனிமேல் நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது மரம் நடுவது மட்டுமல்ல, நாம் என்ன வாங்குகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், எவ்வளவு வீணாக்குகிறோம் என்பதையும் கவனிப்பதுதான் உண்மையான பொறுப்பு. ஏனென்றால், நாம் சாப்பிடும் ஒவ்வொரு உணவுப் பொருளுக்கும் ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில் விவசாயியும் இருக்கிறார், வியாபாரியும் இருக்கிறார், இயற்கையும் இருக்கிறது, நாமும் இருக்கிறோம். அதனால் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கான பொறுப்பும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியதை தவிர ஒருவர் மீது மட்டும் சுமத்தப்பட வேண்டியது அல்ல.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: மதுரை FM 103.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. பயனுள்ள தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

தினம் இன்னைக்கு தான் உலக அளவில் கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்த பழமையான பயிற்சியுடைய உடல் மனம் மற்றும் ஆன்மீக நன்மைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. இது வந்து 2014 நம்ம இந்தியா முன்னெடுத்த தீர்மானத்தின் மூலமா ஐக்கிய நாடுகள் சபையால நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க காத்திருங்க, இது காத்திருக்க நேரம் இல்லை.

ஒவ்வொரு நாளுக்குமே சில சிறப்புகள் இருக்குங்க. அது போல ஜூன் 21 தேதி இன்னைக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு. சர்வதேச யோகா

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய்.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய காலை பிறக்க திஷா காட்டுது புதிய பாதையை, பிரச்சனைக்கு நல்ல தீர்வு.
4: திஷா திட்டத்தின் டெலிலா நியாயபந்து சட்ட அறிவு மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
5: பாடல்களோட நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: தமிழில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து 10:10 விருப்பகானங்கள் நேர் விருப்பம் இடம்பெற காத்திருக்கிறது. இன்று 10:30 சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

இன்னொரு சிறப்பும் கூட இருக்குங்க. சர்வதேச குளிர்கால சங்கராந்தி கொண்டாட்ட தினம் இது. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. 2019 ஐக்கிய நாடுகள் பொதுசபையால் நிறுவப்பட்ட இந்த நாள் குளிர்கால சங்கராந்தியும் சம இரவு பகல் நாட்களையும் வளமை விவசாய பாரம்பரியம் மற்றும் பல நூற்றாண்டுகளுக்கு பழமையான கலாச்சார மரபுகளின் சின்னங்களாக இது அங்கீகரிக்கப்படுது.

0: அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
1: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு, வேணா.

0: நான் சொல்றது.
1: நலம் தரும் திட்டங்களில் இன்று இடம்பெறுவது கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அதாவது உழவர் கடன் அட்டை திட்டம். இந்த கிசான் கிரெடிட் கார்டு KCC ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் முதன் முதல்ல 1998 தொடங்கப்பட்டது. விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி சார்ந்தது மற்றும் அதை சார்ந்த நடவடிக்கைகள், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளம் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான நெகிழ்வான சரியான நேரத்தில் கட்டுப்படியான விலையில் நிறுவன கடன்களை வழங்கக்கூடியது தான் உழவர் கடன் அட்டை திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். இணைந்திருக்கிறோம் மதுரைஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்.
2: ஆயர்தம் மாயா நீவா.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: உற்சாகமான பாடல்களோட நம்ம கேட்டுருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ட்ரைடா மிட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. நேரம் 9:48. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள RSR இன்டர்நேஷனல் பள்ளியில் இன்று சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காலை 9:30 முதல் துவங்கி 3 மணி வரை நடைபெற்றது.

பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 50 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 3000 மேற்பட்ட பணிக்கால இடங்களுக்காக 8 தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு மற்றும் ITI டிப்ளமோ ஆகிய கல்வி தகுதி உடையவர்களை தேர்வு செய்ய உள்ளார்கள். விருப்பமுள்ள வேலை நாடுநர்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நேர்காணலில் கலந்து கொள்ள தங்களது சுய விவர சான்றிதழ்கள் அனைத்தையும் கல்வி சான்றிதழ்களின் நகல் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தெரிவிக்கப்படுகிறது. இது முற்றிலும் ஒரு இலவச சேவையாகும். இம்முகாமில் கலந்து கொள்ளும் வேலை நாடுநர்கள் கூகுள் ஃபார்ம் http://fors.gle/hbej9cavdpkepnlvav பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் வேலையளிக்கும் நிறுவனங்கள் முகாமிற்கு பதிவு செய்ய வேலைவாய்ப்பு அலுவலக தொலைபேசி 9360171611 அல்லது மின்னஞ்சல் முகவரி vn@gmail.com தொடர்பு கொள்ளுமாறு விருதுநகர மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். என்ன நினைக்கிறோம்?

கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட உற்சாகமான பாடல்களோட பயனுள்ள தகவல்களும் கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ட்ரை டைம் இட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை, நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடல் மனநலன் நலவாழ்விற்கு உதவிடும் யோகக்கலை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 21 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டிற்கான சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. கொல்கத்தாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி உள்ளுணர்வை வெளிப்படுத்தும் கருவியாக திகழ்கிறது என்று கூறினார். யோகா தற்போது உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கொல்கத்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் கூறினார். ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைந்த நலவாழ்விற்கு யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டார். யோகா அனைத்து மக்களையும் ஒன்றிணைப்பதாக அவர் கூறினார். சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதன் ஒரு பகுதியாக இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் யோகக்கலையின் மரபுகளை ஒன்றிணைத்து நாடு முழுவதும் 100 முக்கிய இடங்களில் சிறப்பு சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகளை மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்றார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். முன்னதாக நேற்று புதுதில்லியில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் யோகா குறித்த விழிப்புணர்வு ஓட்டம் மற்றும் சிறப்பு ஜூம்பா அமர்வுக்கும் ஏற்பாடு செய்திருந்தது. யோகாவை அன்றாட வாழ்வில் ஒரு அங்கமாக இணைப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்தினத்தையொட்டி உலக அளவில் 2500 இடங்களில் யோகா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 210 மேற்பட்ட இந்திய தூதரகங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள யோகா அமர்வுகள் கூட்டு நல்வாழ்வுக்கான உலக அளவிலான இயக்கமாக அதன் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளது. இதனையடுத்து ஷியாமபிரசாத் முகர்ஜி துறைமுகத்தில் சுயசார்பு திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட துணகிரி, சன்ஷோதக் மற்றும் அக்ரே ஆகிய 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் தகுதியுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். கோவா தலைநகர் பனாஜியில் நடைபெற்ற பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், கோவாவில் உள்ள அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சி அமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த ஆண்டு

0: நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி அமோக வெற்றி பெறும் வகையில் தொண்டர்கள் முனைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதில் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், தற்போது நாடு முழுவதும் மொத்தம் 23 ஐஐடி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தன்னம்பிக்கை, ஞானம் போன்ற அம்சங்களுடன் சுயசார்பு நிலையை எட்டுவதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மேம்பாடு, ஆராய்ச்சி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஐஐடி மாணவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது என்று திரு ஓம் பிர்லா கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிச்சயமற்ற புவிசார் சூழலுக்கிடையே மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். மேகாலய தலைநகர் ஷில்லாங்கில் உள்ள கிழக்கு விமானப்படை தலைமையகத்தில் வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர், பாதுகாப்பு படையினரின் தொழில்நுட்ப திறன், உத்திசார் தொலைநோக்கு பார்வை, புதுமை கண்டுபிடிப்புகள் ஆகியவை மேம்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள், இணையவழி சவால்கள், தகவல் போர், தளவாடங்களின் மேல்திறன், விநியோக நடைமுறைகளின் பாதுகாப்பு, ட்ரோன்கள் போன்றவை பாதுகாப்பு துறையில் முக்கிய அம்சங்களாக உருவெடுத்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்தியா தற்சார்பு நிலையை அடைய வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜ்நாத் சிங் மீண்டும் வலியுறுத்தினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் வெளிநாட்டு நிதியுதவி பெறும் திட்டங்கள் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் பெரும் பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் மாநில அரசுகள் முக்கிய உட்கட்டமைப்பு, சமூக மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த முடிவதாக கூறினார். சாலைகள், பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், திறன் மேம்பாட்டு மையங்கள், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பிற சமூக உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் இத்திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். கால்நடைகளுக்கான தடுப்பூசி சோதனை மையம் மற்றும் தடுப்பூசி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்பாத்தில் உள்ள சௌத்ரி சரண் சிங் தேசிய கால்நடை சுகாதார நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை கால்நடைகளுக்காக 42 தடுப்பூசி சோதனை மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் கால்நடைகளுக்கான தடுப்பூசியின் தரம், பாதுகாப்பு, செயல்திறனை உறுதி செய்வதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு J.P. நட்டா கூறினார். மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று ராஜஸ்தான் செல்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அம்மாநிலத்தின் ரயில்வே கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதற்கும் தேவையான பல்வேறு முக்கிய ரயில்வே திட்டங்களை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். பாகிஸ்தான் அதிபரின் கருத்துக்களை நிராகரிப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் உள் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க அவருக்கு எவ்வித தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமைகள் விவகாரத்தில் பாகிஸ்தானின் மிக மோசமான செயல்பாடுகள் குறித்து உலக அளவில் விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு அதிபரின் இத்தகைய கருத்துக்கள் தேவையற்றவை என்று திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுநுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதிலும் 559 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வை 22,79,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இந்த தேர்வு இன்று பிற்பகல் 2 தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறுகிறது. இதனையொட்டி தேர்வு மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் 44.2 ஓவரில் 218 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இதனையடுத்து 219 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இந்திய அணி 28.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு

0: 224 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா அனைத்து போட்டிகளிலும் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் நிகில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மலேசியாவில் நடைபெற்று வரும் ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை இன்று பாகிஸ்தானின் நசீர் இக்பால் நூர் ஜமான் இணையை எதிர்கொள்கிறது. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் சாக்சிங் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கலப்பு 1600 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இப்போட்டியின் கலப்பு 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் பெருமளவிலான நாடுகளால் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக யோகா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் IIT போன்ற உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். மாறிவரும் போர் முறைக்கு ஏற்ப பாதுகாப்பு படையினரை தயார்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்து மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:10.
3: மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேயர் விருப்ப கானம் நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறார் தங்கராஜ் அவர்கள். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சி இதோ.
4: என்ன
5: படம் போட்டாங்க?
4: அமைதி படம்.
5: சரி சரி சரி, நல்லா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பாக்குறது
4: படம் நல்லா, எல்லாம் உட்கார்ந்து பாக்க நல்லா தருங்க. இந்த காலத்துக்கு அதெல்லாம் செய்து அந்த டென்ட் கொட்டகை இருக்கிற போது இங்க இருந்து கொழும்புங்கிற ஊருக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடக்கணும்.
5: அப்படிங்கிற
4: பாட்டு கொடுங்க.

0: இப்ப உங்களுக்கு திடீர்னு பின்னாடி ஏதோ ஒரு காலம், இப்ப முடிஞ்சு போன காலத்துல ஏதாவது ஒரு உங்க வயசுனே வச்சுக்கோங்களேன், உங்க வயசு பின்னாடி கொண்டு போய் ஒரு வயசு வைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த வயசுல போய் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
1: அந்த வயசு நம்ம நினைக்கிற மாதிரி நடக்குதுங்க.
0: சும்மா தானே பேசிக்கிறது ஒரு சந்தோஷம்.
1: நம்ம அந்த காலத்துக்கு நம்ம ஒரு நேரம் நினைப்பாடா, அந்த விளையாடுற பருவத்தை இருந்த வயசு திறந்து இப்படி இருக்கும் நினைப்பேன்.
0: நினைப்பீங்க. அப்ப அந்த விளையாடுற பருவம் ரொம்ப பிடிக்கும்.
1: இருக்கணும்ல, பண மரமே நொங்கு வட்டுறது, அங்க இங்க ஓட தியேட்டருக்கு ஓடுறது, ஓடியாடுறது, காலங்கிறது வந்து இழந்ததை வந்து திரும்ப தர முடியாது.
0: பரவாயில்ல, நம்ம யோசித்து பார்த்து சந்தோஷப்பட்டுருவோம். அவ்வளவுதானே?
1: அவ்வளவுதான், வேற இல்லை.
0: அவ்வளவுதான்.
1: முதல் மரியாதையில அந்த நிலாவத்தானே கையில பிடிச்சாங்க பாடக்கூடிய

0: உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவு எது?
1: பிடித்தமான உணவுனா வந்து எல்லாமே சாப்பிடணும். நடக்கடை சட்னி ரொம்ப பிடிக்கும். மல்லி சட்னி,
0: மல்லி சட்னி, நடக்கடை சட்னி,
1: எலுமிச்சை ரொம்ப பிடிக்குங்க.
0: ஓ சரி சரி சரி சரி. உங்க மனைவி நல்லா சமைப்பாங்களாம்ல? அப்படியா?
1: நல்லா செய்வாங்க.
0: சரி சரி. என்ன சமையல் ரொம்ப பிடிக்கும்? என் பொண்டாட்டி வச்சு அது ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி.
1: அது எல்லாம் ஒரே மாதிரி வராதுங்க, யாரு செஞ்சாலும்.
0: அது கரெக்ட் தான், ஒரே மாதிரி வராது. இன்னைக்கு ஒரு எலுமிச்சப்பழம் சாதம் பண்ணாங்கன்னா அந்த சாதம் நாளைக்கு பண்ணும் போது வேற மாதிரி வந்துருது. என்ன
1: அது கிடைக்காதுங்க. எந்த இன்னைக்கு சாப்பாடு மாதிரி நாளைக்கு கிடைக்குன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது.
0: எதிர்பார்க்க முடியாதா? சுவை இல்லையா? இல்ல
1: ஆமா சுவை இல்லை. அதாவது அந்த நேரம் அவங்களுடைய மயக்கிட்டு எதுவோ அதுதான்.
0: ஓ இங்க பாருயா, சம உண்மைதான். இன்னைக்கு பண்றவங்க அதே
1: கையு, அதே அதே பொருள்,
0: அதே பொருள்
1: எல்லாம் இருக்கு. ஆனா வந்து சுவை மட்டும் மாறிக்க வரும்.
0: மாறிடுது.
2: கல்யாண சமையல் சாதம்.

0: உங்க ஆண்டிப்பட்டி விட்டு ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும்னா எந்த ஊருக்கு போவீங்க?
1: சொந்த வந்த ஊருக்கு போறதாங்க. இல்லைன்னா ஏதாவது டூர் புரோகிராம் போடுவாங்க. எங்க ஊர் திருவிழா வந்துச்சுன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், கன்னியாகுமரி
0: அந்த மாதிரி டூர் போவீங்க?
1: அந்த மாதிரி போடுவாங்க, அது போவாங்க.
0: சரி சரி சரி. இப்போ உங்க ஊர் திருவிழா எப்போ வருது?
1: எங்க ஊர்ல வந்து இந்த வைகாசி மாசம் காளியம்மன் திருவிழா வருங்க.
0: ஓ சரி சரி.
1: அதெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சுங்க. அதாவது முன்னெல்லாம் தை பொங்கல், தை நோம்பு, தை பொங்கல் வரும் பார்த்தீங்களா?
0: ஆமா ஆமா.
1: ஜெகஜோதியா இருக்குங்கல்ல, அந்த தட்டு தட்டி குழந்தை போட்டு வெடி வச்சு தோரணம் கட்டி மாடு மாடுறது அதை பண்றது, இது பண்ணு ஜாலியா இருக்கு.
0: எனக்கு சொல்லும் போதே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே வந்துருச்சுங்க. இப்பவே எனக்கு சுத்தி அப்படியே ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருந்துட்டு இருக்கு எனக்கு.
1: படிக்காதவன்ல ஒரு கூட்டு கிளியாக ஒரு வெப்பு கிளியாக பாட்டு கொடுங்க.

0: இதுவரை கேட்டீர்கள் நேயர் விருப்பகானம்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
2: நேரம் 10:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி.
4: வணக்கம் நேர்களே. உடலுக்கு வலிமை, மனதுக்கு அமைதி, வாழ்க்கைக்கு சமநிலை, இதையெல்லாம் நமக்கு கற்றுத்தரும் அற்புதமான கலையே யோகா. ஒவ்வொரு ஆண்டும் June 21 உலக யோகா தினம் கொண்டாடப்படுகிறது. யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறையாகவும் பார்க்கப்படுகிறது. உடலும் மனமும் ஒன்றாகும் பாதை என்ற தலைப்பில் யோகா பற்றி பல தகவல்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார் யோகாவில் முனைவர் பட்டம் பெற்ற முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். வணக்கம்.
5: வணக்கம். அன்பான வானொலி நேயர்களுக்கு உலக யோகா தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னை பற்றிய சிறு அறிமுகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நான் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன். மதுரையிலே ஒரு கல்லூரியில் திருமூலரின் திருமந்திரத்தில் உள்ள அட்டாங்க யோகத்தையும், இன்று எத்தனையோ யோகா நிறுவனங்கள் இருக்கின்றது, அதில் ஒரு நிறுவனத்தை எடுத்து பயன்படுத்தி எங்கனம் இந்த யோக கலையானது வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது, உடலுக்கும் மனதிற்கும் வலிமை சேர்ப்பதாக இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வு செய்தேன். அந்த ஆய்வு செய்யும் காலத்திலேயே அந்த கல்லூரியிலேயே 5 ஆண்டு காலம் கௌரவ பேராசிரியராக பணிபுரிந்தேன். அந்த காலகட்டத்திலே எனக்கு இளைய தலைமுறையிடம் மிகவும் ஈடுபாடு, அவர்களிடம் இந்த யோக கலையை கொண்டு சென்றேன். இதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மூலமாக சிறுவர் நீதிமன்றத்தில் கௌரவ நீதிபதி பணியும், அதற்கு பின்பாக மதுரையில் மாவட்ட நீதிமன்றத்திலே குடும்ப நல கௌரவ நீதிபதியாகவும் நான் பணியாற்ற மிக பெரிய வாய்ப்பினை நல்கியது இந்த யோகம் சார்ந்த கல்விதான் என்பதில் பெருமை கொள்கின்றேன். அதற்கு பின்பாக எத்தனையோ கல்லூரிகள், பள்ளிகள் அனைத்திலும் சென்று மனிதவள மேம்பாட்டு சிந்தனையை கருத்து கலந்துரையாடல்களையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மனநல ஆலோசகராக எத்தனையோ மன அமைதியற்ற, மன அழுத்தம் கொண்ட அன்பர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை செய்து கொண்டுள்ளேன்.
4: உங்களோட வாழ்க்கை பயணத்தையே வந்து உங்களோட அறிமுகத்தில் வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருந்தது கேட்கும் போதே. இப்போது இந்த யோகா தினம் June 21 கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த தினம் இந்த டேல கொண்டு வர்றதுக்கான காரணம் பற்றி சொல்லுங்களேன்.
5: இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வது, இந்திய நாட்டில் நாம் பிறந்ததற்கு பெருமைப்பட வேண்டும். பாரத பூமி புண்ணிய பூமி என்பார்கள். புண்ணிய பூமி மட்டுமல்ல, எத்தனையோ வாழ்க்கை களஞ்சியங்களை நம்மிடையே வாழ்ந்து மறைந்த பெரியோர்கள், மெய் அறிவாளர்கள், ஆன்மீகவாதிகள் அனைவர்களாலும் விட்டு சென்ற எத்தனையோ பொக்கிசங்கள் இருக்கின்றது. அந்த பொக்கிசத்தில் ஒன்றுதான் வாழ்க்கை நடைமுறையில் நாம் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மிடம் விட்டு சென்றதுதான் இந்த யோகக்கலை. இந்த யோகக்கலையின் முக்கியத்துவத்தை நம்மிடையே நம்முடைய பெரியோர்கள் விட்டு சென்ற இந்த யோகக்கலையை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய இந்தியர்கள் கற்று பயன்பெற வேண்டும். உடலையும் மனத்தையும் வளமாக்கி கொண்டு மனிதவள மேம்பாட்டை மேம்படுத்தி கொண்டு இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவே ஐக்கிய நாட்டு சபையினால் இந்த நல்ல நாள் நமக்கு அறிமுகம் கிடைத்தது. இந்த நல்ல நாள் ஒன்றுதான் நம்மை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய, நம்மிடம் இருக்கக்கூடிய மனதையும் உடம்பையும் எங்கனம் அதை கொண்டு செல்லலாம், அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக மகிழ்ச்சி உள்ளதாக ஆக்கிக்கொள்ளலாம் என்பதை நாம் இன்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அதற்காக நாம் பெருமைப்படக்கூடிய ஒரு நன்னாளாக இது திகழ்கிறது.

0: ஜூன் 21 இன்னைக்கு வந்து யோகா தினம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த யோகா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு எந்த அளவு முக்கியத்துவமா இருக்கு?
1: இங்க நாம் நாம் என்று சொல்கின்ற நம்மிடம் என்ன இருக்கிறது? உடம்பு இருக்கிறது, மனசு இருக்கிறது, உயிர் இருக்கிறது. உடம்ப மட்டும்தான் பாக்குறோம், மனசை பாக்குறோமா இல்ல, உயிரை பாக்குறோமா இல்ல. இந்த மனமும் உடம்பும் இந்த இரண்டையும் இயக்கக்கூடிய உயிர் சக்தியும் ஒரே நேர்கோடில் தினந்தோறும் நமக்கிடையே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்தால் நிச்சயமாக இல்லை. மனம் ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கும், உடல் ஒன்று ஒரு செய்கையை செய்து கொண்டிருக்கும், இதையெல்லாம் இயக்கக்கூடிய உயிரும் இதை பார்த்து கொண்டிருக்கும் சாட்சியாக. இந்த யோகம் என்ற இந்த சொல்லுக்கு பொருளே இணைத்தல், சேருதல், ஒன்றுபடுதல் என்று பொருள்படும். எதனோடு நாம் இணைக்க வேண்டும், எதனோடு சேர்க்க வேண்டும், அப்படி எதனோடு சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன, அந்த பயனானது நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுகிறது. ஆக மனதையும் உடம்பையும் ஒரு நேர்கோட்டில் வந்து இணைப்பதற்கான ஒரு பயிற்சி தான் யோகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த யோகம் கூட இரண்டு விதமாக இருக்கின்றது. உடம்புக்கான ஒரு பயிற்சி வேணும், மனதிற்காக ஒரு பயிற்சி வேணும். அந்த உடம்புக்கான பயிற்சி தான் யோகாசனங்கள், மனதிற்கான பயிற்சி தான் யோகம் மற்றும் இதை தியானம் என்று கூட கூறுகின்றார்கள். மனமும் உடமும் ஒரே நிலையில் இயங்கும் போது அந்த உயிர் சக்தியும் சமநிலையில் அடையும் என்பதுதான் இதனுடைய உட்பொருளாகும்.
0: இப்போ இந்த யோகா பயிற்சிக்கும் உடற்பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்?
1: உடற்பயிற்சி என்று சொல்லும்போது ஜிம் என்று சொல்லப்படும் அந்த உடற்பயிற்சி சாலைக்கு செல்கின்றீர்கள். அங்கே போய் உடம்பை பலவாறு வளைக்கின்றீர்கள், அதிகமான சுமையை தூக்குகின்றீர்கள். இத்தனையும் செய்யும் போது உங்களிடம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன என்றால், உடம்பிலிருந்து வியர்வை வெளியேறும் முதல் உங்களுடைய உடல் சக்தி விரயமாக்கப்படுகிறது. அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் அங்கள் உடம்பு வளைக்கப்படுவதில்லை. இரண்டாவது கேள்வி நான் கேட்கின்றேன், உடம்பின் உட்புற கருவிகள் இருக்கின்றது, நமக்கு கண்ணுக்கு தெரியாத கருவிகள் இருக்கின்றதையா, அந்த கருவிகள் அங்கே வளைக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி அங்கே தொக்கி நிற்கின்றது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்களுடைய சக்தியானது விரயமாக்கப்படுகிறது, ஆனால் இந்த யோகாசனத்தில் உங்களுடைய சக்தி கூட்டப்படும். இதுதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து. உடற்பயிற்சி செய்யும்போது தளர்ச்சி அடைந்து விடுவீர்கள், ஆனால் இங்கே ஆசனங்கள் செய்யும்போது புத்துணர்ச்சி கிடைக்கும். ஒரு மணி நேரம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஆசனங்கள் மீதம் இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மையாகும்.

0: கத்துக்கிறதுக்காக. அதுக்கு என்ன வயது வரம்பு? குழந்தை இப்ப வந்து யோகா கத்துக்கணும் அப்படின்னா எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ரெண்டாவது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியான யோகாசனம் இருக்கா?
1: எந்த வயது? 5 வயதிலிருந்து வயோதிகம் வரை நாம் யோகத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோகாசனம் என்று வரும்போது வயோதிகருக்கு சில ஆசனங்கள் போட முடியாது. அவர்கள் உட்கார்ந்த நிலையிலேயே தன்னுடைய உடம்பை எப்படியெல்லாம் வளைத்து கொள்ளலாம், அந்த நெகிழத்தன்மைக்கு கொண்டு வரலாம் என்பதற்கு அதற்கும் உரிய ஆசனங்கள் இருக்கிறது. அதை அந்த குருவழி போய் சென்றால் மிக அருமையாக கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது, நீங்கள் பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக இருக்குது, சக்கராசனம் என்று சொல்லக்கூடிய வில்லாக வளைக்கக்கூடிய ஒரு ஆசனம் இருக்கிறது. அந்த ஆசனத்தை நிச்சயமாக பெண்கள் போடக்கூடாது, ஆண்கள் தான் அதை செய்ய வேண்டும்.
0: அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா, மெனி ப்ராப்ளம் ஒன் சொல்யூஷன், அது வந்து யோகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ வந்து நம்ம கர்ப்பிணிகளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்றது வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. அவங்களுக்கு வந்து எந்த விதத்தில் இது கை கொடுக்கும் அப்படின்னு
1: நினைக்கிற உங்களுக்கும் தெரியும், நீங்களும் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உடல் உழைப்பு அற்ற காலகட்டம். என்னுடைய அகவை இப்பொழுது 70 வயது. என்னுடைய காலகட்டத்தில் அரைப்பது, துவைப்பது, அனைத்து வேலைகளையும் நாங்களே தான் செய்தோம். எங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வேலையாட்கள் கூட கிடைக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தோம். அப்பொழுது கர்ப்பிணிகளுக்கு அந்த பிரசவம் என்பது மிக எளிமையானதாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் கணினி யுகம். அவர்களுடைய வேலையும் அமர்ந்த நிலையில் செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறது. உடலுக்கு எந்த விதமான உழைப்பு கொடுக்கவில்லை. உடலுக்கு உழைப்பு கொடுக்காதனால் பிரசவ நேரம் ஆனது 2 இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள் விரிவடைய வேண்டும். அது விரிவடைந்தால் எளிமையான பிரசவம் நடைபெறும். இடுப்பு எலும்புகளுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்காமல் இருந்தால் அது அந்த குழந்தை வெளிவதற்கான பாதையை எப்படி விரிவடைய செய்யும்? இதற்கு மிக அருமையான பட்டர்ஃப்ளை யோகா என்று இருக்கிறது. அழகாக உட்கார்ந்து பட்டர்ஃப்ளை பறப்பதை போன்ற நாம் கால்களை, 2 கால்களை வைத்துக் கொண்டு அது சுக பிரசவம் ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் யோகா பயின்று கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சுக பிரசவம் ஆகிறது.
0: நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த இதில் நீங்கள் நேர்களுக்கு இந்த யோகா பற்றி, யோகா யோகாசனம் இது ரெண்டையும் பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: அன்பான நேயர்களுக்கு, இந்த அருமையான ஒரு காலகட்டத்தில் நம்முடைய மதுரை வானொலி நிலையம் எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்கு எல்லாமல்ல பரம்பொருளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிலையத்தாருக்கும் நன்றியை கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தன்னை அறிய தனக்கோர் கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னைத்தான் அர்ச்சிக்க தானிருந்தானே என்று நீங்களே தெய்வமாகக்கூடிய ஒரு நிலையை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த யோகமும் யோகாசனமும். ஆகவே உங்களை தெய்வமாக்குங்கள், வாழ்க்கையை வளமோடு வாழுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
0: யோகா அப்படின்றது நோயற்ற வாழ்க்கை முறைய அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது ஒரு மருந்தில்லா மருத்துவமும் கூட அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? செய்ய செய்ய தெவிட்டாத கனி அப்படின்றத ரொம்ப அருமையா இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ ஒரு பெரிய விளக்கத்தை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. இந்த யோகா தினத்தன்று ரொம்ப ரொம்ப நன்றி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டோம் சர்வதேச யோகா தின சிறப்பு நிகழ்ச்சியின் நேர்முகம். நேர்முகத்தில் பங்கேற்றவர் முனைவர் ஜெயலட்சுமி ஜெகதீசன் அவர்கள். உடன் உரையாடியவர் கே

இணைந்திருக்கிறோம். அதில் எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். நேரம் 10:56 நிமிடம். 16:00 நொடி.

0: பானையும் பக்கு பக்கு
1: டைரக்டர் உங்க அமுதேஸ்வர் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சி எல்லாத்தையும் கேளுங்க, நானும் உங்களோட சேர்ந்து கேட்கிறேன்.
2: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்.

ரேடியோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
1: நேரம் நண்பகல் 12 மணி.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க?

0: நம்ம எஸ்எம்ஜி செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
0: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜி செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் நண்பகல் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது ஸ்நேகிதியே. மகளிருக்கான பிரத்யேகமான நேரமாக ஸ்நேகிதியே. தோழிகளே, உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170. அறிமுக சகோதரிகளும் மற்ற அனைத்து சகோதரிகளும் வரலாம். 25 30 171 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் இன்றைய ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்மளோடு பேச காத்திருக்கும் முதல் சகோதரி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கமா, நாங்க பகல் வணக்கம் சொல்றோம், சொல்லுங்கம்மா. நிலையத்துல எல்லாரும் நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
2: என்ன
1: பாட்டு நீங்க ஸ்நேகிதி? இல்ல
2: எனக்கு மைதிலி என்னைக்கு
1: நன்றி.
2: நன்றி.
1: இது பாடல் வருகிறது SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
4: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
3: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர் கடை தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: சமையல் ஆச்சா? சரி, அப்ப ஃப்ரீ ஆயிட்டீங்க.
5: என்ன
4: ப்ரோக்ராம்? சரி, இது வரைக்கும் எத்தனை தடவை பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க? தொடர்ந்து கேளுங்க நம்ம எஃப்எம், சரியா?
5: கண்டிப்பா மேடம்,
4: தொடர்ந்து ஆசை படத்துல இருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகள்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: உங்களின் விருப்ப பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஸ்நேகிதியே, நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. 12:13 நம்மளோட பேச காத்திருக்கும் ஸ்நேகிதி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் நண்பர்கள். வணக்கம் மேடம்.
0: நண்பர்கள் வணக்கம். சரி சொல்லுங்க சகுந்தலா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: புது வசந்தம் படத்துல பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பாழ்நிலவர் கேட்டு வார்த்தையிலே வழக்கட்டுமா? வாழவில்லை சேர்த்து அந்த பாட்டு மேடம். படித்ததில் பிடித்தவை மனதில் நின்றவை திருவாசகம் சொல்கிறேன் மேடம்.
0: சீக்கிரம் சொல்லுங்க.
1: நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தையே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகத்தீர் மணிக்குன்றே இடையராத அன்பு உனக்கு என் ஊடகத்தை நின்று உருக தந்தருள்வான் எம் என்னமோ வரும் மேடம், மறந்துட்டேன் மேடம். எம் உடையவனே ஏதோ வரும் மேடம்.
0: மனப்படம் பண்ணி அப்படியே சொல்லிடுறீங்க.
1: ஆமா மேடம், மனதில் இன்றைய திருவாசகம் படிக்கும் போது
0: படித்தேன். இது உங்க விருப்ப பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நேரம் நண்பகல் 12:14:40.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில்

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பில்

0: ஆடிரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேரம் நண்பகல் 12:22 பேசிகிட்டு இருக்கோம். ஸ்நேகிதிகளோட ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வர பண்பலை 100.9 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த சகோதரி வருக. வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நான் வேதாரணி வட்டம் அகஸ்தின்பள்ளியிலிருந்து ஈஸ்வரி பேசுகிறேன் மேடம்.
0: ஈஸ்வரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாட்டு கேட்டு வந்திருக்கீங்க?
1: எனக்கு கண்ணால் பேசுவ படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளன்னு ஒரு பாட்டு வரும்ல.
0: சரி, பாட்டு வருமா? பாட்டு வருமா ஈஸ்வரி?
1: தேங்க்யூ மேடம்.
0: இல்லை இல்லை, பாட்டு வருமானு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
1: வரும் மேடம்.
0: வருமா? கண்டிப்பாக வருமா. சரி, வேதாரண்யத்தில் கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
1: அழகாக இருக்கு மேடம்.
0: சூப்பராக இருக்கா? சரி, நம்ம எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ரெகுலராக கேட்குறேன் மேடம்.
0: ரெகுலராக கேட்குறீங்க, எப்படி இருக்கு? நமக்கு கிளியராக கேட்குதா உங்களுக்கு?
1: கிளியராக இருக்கு மேடம். இப்போ இடையில
0: சரி, என்ன மாதிரி ப்ரோக்ராம்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு அதிகமாக ஆட்டங்களம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஆட்டக்களம் நிறைய நேர்கள் வந்து சொல்றது ஆட்டக்களம். விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமோ?
1: ஜாலியா பேசுறாங்களே.
0: ஆமா,
1: ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: சரி, ஈவினிங் டைம்ல அப்படியே ஜாலியா கேட்டுட்டே இருப்பீங்க. என்ன வேலை பாக்குறீங்கம்மா?
1: இங்க டெய்லரிங் வர்க் பண்றேன் மேடம்.
0: ஓ, அப்ப டெய்லரிங்னா நீங்க ரெகுலரா எஃப்எம் கேப்பீங்க அப்படிதானே?
1: ஆமா மேடம்.
0: சரி, ஒரு நல்ல பொழுதுபோக்கோட உங்களுடைய பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியின் காற்றலைகளில்.
2: அனைவருக்கும் நீதி கிடைக்க நாட்டில் புதிய காலை பிறக்க திசா காட்டுது புதிய பாதையை, பிரச்சனைக்கு நல்ல தீர்வு. விழிப்புணர்வு நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். டெலிலாவின் கட்டணமில்லா தொலைபேசி எண் 144454 மற்றும் www.tele-law.in இணையதளத்தில் சட்ட உதவிகள் கிடைக்கும்.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திரு.
0: ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். ஈஸ்வரி வேதாரண்யத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டாங்க, கண்ணால் பேசவா திரைப்படத்திலிருந்து. கேட்டவங்களுக்காகவும் கேட்டு ரசிக்கும் அனைத்து நேரலுக்காகவும் இதோ பாடல் வந்துட்டே இருக்கு கற்றலைகளில்.

காளிகளின் விருப்ப பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே. நேரம் நண்பகல் 12:30.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் தோழி யார், எங்க கேட்டலாம்? வணக்கம்.
3: வாழ்த்துக்கள்
2: உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும். வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில நம்மளோட பேச காத்திருக்கும் தோழி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்க.
1: ஆர்த்திகுளத்துல சுமதி பேசுறேன்.
0: சொல்லுங்க சுமதி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்டு வந்திருக்கீங்க ஸ்நேகிதிக்கு?
1: வருஷமரம் வசந்தத்துல இருந்து எங்கே அந்த வெண்ணிலாம்.
0: சரி, பாடல் கொடுத்தலாமா?
1: இன்னொரு விஷயம் மேம், உலகத்துல அனைத்து தந்தையருக்கும் தந்தை தின வாழ்த்துக்கள் மேம்.
0: கண்டிப்பா உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நன்றி இணைப்பில் வந்ததற்கு.

0: 12:36 நம்மளோட பேச காத்திருக்கும் நிறைவான சகோதரி யார் எங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மல்லிகா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: விளையாட்டு பிள்ளை படத்துல சொல்லாம தெரிய வேண்டிய
0: பாடல் கொடுத்துடலாம். எஸ் ஜானகியோட குரல்ல இதோ பாடல் வந்துட்டே இருக்கு காற்றலைகள்ல.

இதுவரை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்ட அனைத்து ஸ்நேகிதிகளுக்கும் நன்றி கூறிய நிகழ்ச்சி நிறைவு செய்வது ஜானகி. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்சோதக், INS அக்ரை ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன.

0: நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை 22,20,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், யோகா வெறும் உடற்பயிற்சியாக மட்டுமின்றி மனநலத்திற்கும் உள் உணர்வை வெளிப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருப்பதாக கூறினார். ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் தெரிவித்தார். யோகாவை பின்பற்றுவதன் மூலம் 40 வயதில் 20 வயது இளைஞர் போலவும், 50 வயதில் 30 வயது போலவும், 70 வயதில் 50 வயது போலவும் செயல்பட முடியும் என்று அவர் கூறினார். சர்வதேச யோகா தினம் உலகெங்கும் உள்ள பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்படும் சமூக நிகழ்வாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். யோகா 365 என்ற 100 நாள் இணையதள யோகா பயிற்சி வகுப்பில் 130 நாடுகளைச் சேர்ந்த 30 லட்சம் பேர் பங்கேற்றதாக அவர் கூறினார். ஆரோக்கியமான சமூகத்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். யோகா என்பது 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் உருவான உடல் மன ஆன்மீக நலனுக்கான பயிற்சி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி அவர் எழுதியுள்ள கட்டுரையில், இளம் வயதிலேயே யோகாசன பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து குடிமக்களும், கல்வி நிறுவனங்களும், மருத்துவ அலுவலர்களும், சமூக அமைப்புகளும் யோகாசன முறையை பின்பற்றி பயனடைய வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அந்த கட்டுரையில் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையில் புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகாவின் மூலம் நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக ஒவ்வொரு குடிமகனும் பங்காற்றுவதற்கு யோகா ஊக்கசக்தியாக விளங்குவதாக திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். முன்னதாக இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உடல் மனம் உணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் பயிற்சி முறையாக யோகா அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். சுகாதாரமான முழுமையான வாழ்விற்கு உதவிடும் பயிற்சி முறையாக யோகா திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி வேலூர் கோட்டை பூங்காவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் யோகாசன பயிற்சியில் ஈடுபட்டனர். யோகாசனம் மூலம் மன வலிமை ஏற்பட்டுள்ளதாக யோகாசன பயிற்சியை மேற்கொண்டவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எல்லா விதமான யோகா கத்துக்கிட்டாங்க. இந்த யோகாவை சொல்லி கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல ரிலாக்ஸா இருந்துச்சு. இது தினம் தினம் பண்றதுனால உடல் வலிமை, மன வலிமை எல்லாமே கூடும். நம்ம மைண்டு எதுக்கும் போகாம படிப்பு மேல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். எல்லாரும் இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப வயசானாலும் நம்ம நல்லா ஸ்ட்ரென்தா வாழ முடியும்.
2: நீங்க வந்து யோகா ட்ரை பண்ணோம், வஜ்ராசனம், அதே போல பத்மாசனம், அதே போல நாசிகாமுத்ராசனம் ட்ரை பண்ணி சில பல பேசிக்ஸான எக்ஸசைஸ் கற்றுக்கிட்டோம். அதே போல மேஜர் எக்ஸசைஸ் பண்ண என்னென்ன ஃபிட்னஸ் கிடைக்கும், மனுஷனுக்கு தேவையானது ரெண்டு, மன வலிமை அண்ணன் வந்து மன உறுதி, ரெண்டுமே வந்து யோகாவில் கொடுக்க முடியும்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க.
0: தெற்கு ரயில்வே சார்பில் சர்வதேச யோகா தினம் சென்னையில் இன்று கொண்டாடப்பட்டது. தெற்கு ரயில்வேயின் கூடுதல் பொது மேலாளர் திரு விபின்குமார் தலைமையில் நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சியில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டங்கள் சார்பிலும் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கப்பல் கட்டுமான துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையின் 3 போர்க்கப்பல்களை இன்று நாட்டிற்கு

0: அர்ப்பணித்து வைத்து பேசிய அவர், இது தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு கொள்கை முடிவுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கடல்சார் துறை மேம்பாடு அடைவதன் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக வாய்ப்புள்ளதாக பிரதமர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய மூன்று போர்க்கப்பல்களை இந்திய கடற்படையின் சேவைக்காக திரு நரேந்திர மோடி இணைத்தார். இந்திய கடற்படையின் கப்பல் வடிவமைப்பு வாரியம் அமைத்துள்ள இந்த போர்க்கப்பல் கொல்கத்தாவின் கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டுள்ளது. INS தூனாகிரி போர்க்கப்பலில் பிரம்மோஸ் ஏவுகணை உள்ளிட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. INS சன்ஷோதக் போர்க்கப்பல் கடலோர மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும். INS அக்ரே போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பலை கண்டறிந்து அழிக்கும் திறன் கொண்டதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கப்பல்களின் 75% பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய விமானப்படையின் 3 போர்க்கப்பல்களை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்தது கடல்சார் திறன் வளர்ச்சியில் வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுயசார்பு இந்தியா அடிப்படையில் ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய பெருங்கடலில் கடல்சார் பாதுகாப்பிற்காக இந்த போர்க்கப்பல்கள் பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறு நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இத்தேர்வை 2,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அச்சமின்றி தேர்வை எழுத வேண்டும் என்று கூறினார். வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்பாகவும் நீட் தேர்வை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் நடைபெறும் இந்த தேர்வு பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5:15 வரை நடைபெறவுள்ளது. பிற்பகல் 1:30 வரை நடைபெறும் மட்டுமே தேர்வு மையத்திற்கு மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், நுழைவுச்சீட்டு மற்றும் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையுடன் மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வெழுத மாணவர்களுக்கான குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்த முகமை கூறியுள்ளது. ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். சைபீரிய பகுதியில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட இவர்களை விடுவிக்க வேண்டும் என்று பிலிப்பீன்ஸ் அதிபர் பெர்னிடாட் மார்கோஸ் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை கேட்டுக் கொண்டார். இதனையடுத்து கடந்த புதன்கிழமை இவர்களை விடுவிக்க திரு புட்டின் உத்தரவிட்டார். இந்த 24 பேரும் 2 விமானங்களில் இன்று காலை பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றடைந்தனர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவின் பாலியில் நடைபெற்ற இப்போட்டியின் 55 கிலோ எடைப்பிரிவில் ஜப்பானின் ரீனா கூடாவை 4-3 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அன்வி ராத்தோட் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியின் சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஜெர்மனி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. இதுவரை ஜெர்மனி, மெக்சிகோ, அமெரிக்கா நாடுகளின் அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியின் இறுதியாட்டத்தில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 34 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 247 ரன் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. மான்செஸ்டரில் இப்போட்டி இன்று 7 மணிக்கு தொடங்குகிறது. நேஷனல் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியின் இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனநலத்திற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா வழிகாட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கடற்படையின் INS தூனாகிரி, INS சன்ஷோதக், INS அக்ரே ஆகிய போர்க்கப்பல்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டன. இன்று நடைபெற உள்ள நீட் மறுதேர்வை 22,29,000 பேர் எழுதியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ரஷ்ய சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிலிப்பீன்ஸ் நாட்டைச் சேர்ந்த 24 பேர் தாயகம் திரும்பினர். ஆசிய கராத்தே மகளிர் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் அலிஷா சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் நண்பகல் 12:50.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1.

0: டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: பாடல் இசைக்கு காத்திருக்கிறது மாறா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் நண்பகல் 12:55.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர். ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதீய சேனா.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும், அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டுச் செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.

இதயத்தை வருடம் இனிய கானங்களோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி.எம். சவுந்தரராஜன் குரல்களில்

விட்டு நீங்க இனிய பாடல்களோடு வசந்த கானங்கள் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும்பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், விபி ஸ்ரீனிவாஸ், வி சுசீலா குரல்களில். பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 11:12. வரும் பாடல் அன்னை திரைப்படத்திலிருந்து.

காவிய கானங்களோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: கானங்களோடு நம் மதுரை FM 103.3.

வரும் பாடல் ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரல்களில் பாதகாணிக்கை திரைப்படத்திலிருந்து.

இதே தவிரிடம் இனிய பாடல்களோடு நம்ம திரையம் ரயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் 90.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் வீர திருமகன் திரைப்படத்திலிருந்து பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன். மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: மதுரை விராட்டிப்பத்தில்.

0: 2025 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நேரம் 1:30. மனதை விட்டு நீங்க இனிய கானங்களோடு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz வசந்த கானங்கள். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா குரல்களில். பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து.

பாடகர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய திரைப்பட பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 1:37 வரும் பாடல் நெஞ்சிலோர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஒரு மணி 41 நிமிடம் 16 நொடியில் வசந்த கானங்கள் பின்னணி பாடகர் விபீஷினி.

0: காவிய கானங்களாக இன்றும் ரசிக்கும், அன்றைய ராகங்களாக என்றும் மனதை தொட்டு செல்லும் இனிய பாடல்களாக நம் உள்ளம் தொட்டு நெஞ்சம் நிறைத்து சென்றது வசந்த கானங்கள். கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.
1: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோகா பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவுறுத்தியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர், யோகாவால் உடலும் மனமும் ஒருங்கிணைந்து ஆரோக்கியம் மேம்படும் என்றார். இன்றைய வேகமான உலகில் ஒழுக்கம், விழிப்புணர்வு மற்றும் சமநிலையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை

0: முழுவதும் உள்ள 100 முக்கிய இடங்களில் சிறப்பு யோகா கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் யோகா நிகழ்வில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, நாட்டின் பாரம்பரிய கலையாக யோகா திகழ்கிறது என்றார். ஆரோக்கியமான குடும்பம், சமூகம் மற்றும் தேசத்தை கட்டமைக்க யோகா பெரிதும் உதவுவதாக கூறினார். லடாக் லே பகுதியில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், இந்திய நாகரிகத்தின் அடையாளமாக திகழும் யோகா உடல் மனம் மற்றும் ஆன்ம நலனுக்கான பயிற்சி என்று கூறியுள்ளார். ஆரோக்கியமான முதுமை காலத்தை வழிநடத்த யோகா பெரும் பங்காற்றும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் கிழக்கு வான்படை தலைமையகத்தில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர், யோகாவை வாழ்க்கை முறையாக கடைபிடிக்க உறுதியேற்க வேண்டும் என்று கூறினார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொருவரும் யோகாவை வாழ்வின் அங்கமாக மாற்ற வேண்டும் என்றார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் யோகா சிறப்பு பயிற்சிகள் நடைபெற்றன. திருப்பூரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பங்கேற்றார். நாமக்கல், அரியலூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்களில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்டனர். தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரை பூங்காவில் தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணாக்கர் கலந்து கொண்டு வஜ்ராசனம், திரிகோண ஆசனம், சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட 25 ஆசனங்களை நிகழ்த்தினர். விழுப்புரம் செஞ்சிக்கோட்டை பூங்காவில் அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் ஏராளமான பள்ளி மாணாக்கர், தொல்லியல் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். சேலம் ரயில்வே கோட்ட அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கோட்ட மேலாளர் பன்லால் தலைமையில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள், சாரணர் படை மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் ராணுவ அதிகாரிகள் குடும்பத்துடன் யோகாசன முத்திரைகளை செய்து காண்பித்தனர். வேலூர் கோட்டை பூங்காவில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சியில் தொல்லியல் துறை அதிகாரிகள், பள்ளி கல்லூரி மாணாக்கர் உள்ளிட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தர்மபுரியில் பள்ளி கல்லூரி மாணாக்கர் பங்கேற்ற யோகா பயிற்சியின் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: யோகாசனம் மேற்கொள்வதன் மூலம் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலிகளுக்கு தீர்வாக அமையும். இவ்வளவு நன்மைகள் மனிதர்களுக்கு அளிக்கும் யோகா பயிற்சி சர்வதேச யோகா தினத்தில் தருமபுரி மாவட்டத்தில் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், பொது நிறுவனங்கள் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. யோகாசன வடிவத்தில் மாணவர்கள் நின்று பார்ப்போரை வியக்க வைத்தனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தஞ்சை பெரிய கோவில் வளாகத்தில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்ற யோகா பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் இப்பயிற்சி தமக்கு பெரிதும் ஊக்கமளிப்பதாக கூறினார்.
2: இன்னைக்கு வந்து உலக யோகா தினம். நாங்க வந்து கேச்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கோம். பெரிய கோயில வந்து யோகா நடக்குது அப்படிங்கறது வந்து ஸ்கூல் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு எங்க NCC குரூப்ல இருந்து நாங்க வந்து யோகா பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா வந்திருக்காங்க. யோகா ட்ரைனர்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால நாங்க வந்து டெய்லிக்கும் அவங்க வந்து வீட்டுல எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிருக்காங்க. இதனால பண்றதுனால நம்ம உடம்பு மனசு அளவுக்கு நமக்கு எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கும். அதனால நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.
0: MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. புதுதில்லியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான், நீட் மறுதேர்வு சுமூகமாக நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உள்ளிட்ட 12 மொழிகளில் நடைபெறும் இத்தேர்வை நாடு முழுவதும் 551 நகரங்களில் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணாக்கர் எழுதுகின்றனர். தமிழகத்தில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் 307 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்வை 142,000 பேர் எழுதுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் 6,688 பேர் தேர்வு எழுதுகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் 13 தேர்வு மையங்களில் நடைபெறும் இத்தேர்விற்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாணாக்கர் ஆபரணங்கள் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் ஹால் டிக்கெட் உள்ளிட்ட ஆவண சரிபார்ப்பிற்கு பின்னர் தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். நாடு முழுவதும் ரயில்வே நவீனமயமாக்கல் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன்படி 1,300 ரயில் நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் ரீல்ஸ் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலான செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார். தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் மழையில் நனைந்த நெல் மூட்டைகள் பிரிக்கப்பட்டு அரவை ஆலைகளுக்கு அனுப்பப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கொள்முதல் நிலையத்தில் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர், நெல் மூட்டைகளை பாதுகாக்கும் வகையில் உரிய அளவு தார்பாய்களை தட்டுப்பாடின்றி வைத்திருக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கமும் குற்ற சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டம் ஒழுங்கு தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள அரசு கால அவகாசம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றார். தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் போதிய நீர்வரத்து இல்லாததால் கடந்த மாதம் 23ஆம் தேதி அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான கொடைக்கானல், வட்டக்கானல், வெள்ளக்கவி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் அருவிக்கு நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்லவும் அருவியில் குளிக்கவும் வனத்துறையினர் அனுமதி அளித்தனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மதுரையில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் பேருந்து நிலையத்தில் மாநகராட்சி ஆணையர் திரு லலித் ஆதித்ய நீலம் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள சுகாதார வளாகங்களை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த குன்னூரில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 40 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி சந்தித்து ஆறுதல் கூறினார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் அருள்மிகு நடராஜர் திருக்கோவில் ஆணி திருமணஞ்சல தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்தனர். ஆணி திருமஞ்சன உற்சவ தரிசனம் நாளை மறுநாள் நடைபெறும். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று ஜப்பான் டுனிஷியாவை 4-0 என்ற கோல் கணக்கிலும், ஜெர்மனி ஐவரி கோஸ்டை 2-1 என்ற கோல் கணக்கிலும் வென்றன. ஈக்வடார் குவாரச்சவ் இடையேயான போட்டி டிராவில் முடிவடைந்தது. ஸ்பெயின் சவுதி அரேபியா இன்றிரவு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவரும் யோக பயிற்சியை வாழ்நாள் பயிற்சியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. கல்வி நிறுவனங்களில் மாணாக்கருக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் எச்சரித்துள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

0: கோபின் தீர்த்தவத்தான் கம்சிலி ஔராசோ, அம்பமுகோ தீர்த்தவத்தான் கம்சிலி ஔராசோ.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 2:15.
2: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
3: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகா

ஹெட்ஸ் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இது கவிதை அரங்கம் நேரம். நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி. விட்டுவிட்டு நினைத்தாலும், விட்டுவிடத்தான் நினைத்தாலும், விடல் பிரித்து விரல் பிடித்தே வருகிறது அந்த அழகான நினைவுகள். மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக KG ஜேசுதாஸ், சித்ரா குரல்களில்.

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: கானமழையும் கவிதை மழையும் இணைந்து பொழியும் கவிதை அரங்கம். மனதோடு மாலையை சூடிக்கொள்ள உள்ளத்தில் உதிராத மலராய், இசையில் ராக மாளிகையாய் இனிமை சேர்க்க இதோ இதோ என்று வருகிறது பாடல். சிகரம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

இனிமையான பொழுதில் இளமையான கானங்களாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் கவிதை அரங்கம். உணவின் இடைவேளையில் உணவெடுக்க மறந்த கைகள், உணவு தட்டிலே விரல்படும் கோடுகளில் கூட காதல் வரிகளா? இதோ ஒலிக்கிறது அழகன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், வசந்தா குரல்களில்.

பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.

சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 ல

0: வாங்க. ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 2:32 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் நாம் இணைந்திருக்கிறோம் கவிதை அரங்கம் நிகழ்ச்சியோடு. அன்பு கொண்டு நேசிப்பது அழகானதும், உரிமை கொண்டு நேசிப்பது ஆழமானதும் காதல் என்ற வரிகளில்தான். வேலைக்காரன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: கவிதைகளும் கானங்களுமாய் இசைத்துக் கொண்டிருப்பது கவிதை அரங்கம். வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. கவிதையை எழுத காதல் தேவையில்லை, அழகை ரசிக்க தெரிந்த மனம் மட்டுமே போதும். ராமன் அப்துல்லா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 2:44:30 ஆயிட்டிருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ரமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நம்ம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கவிதை அரங்கம். கானமும் கவிதையுமாய் இணைந்து வழங்கும் இது கவிதை அரங்கம். இதயத்தின் பக்கவாட்டு அறைகளில் பாயும் இரத்தத்தின் சத்தத்தில் அந்த மூன்று எழுத்தின் காவியம்தான் இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லேப்டாப் கோபுர வசலிலே திரைப்படத்திற்காக சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் இவர்களின் குரல்களில்.
3: Yes, I love this idiot.

நிரும் 2:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஓடி ஓடி கலைத்த மனம், சிந்தித்து சிந்தித்து சோர்ந்த மூடை, கேட்டு கேட்டு சோர்ந்த செவி, மெதுவாக வீசும் திண்டலில் சற்றே இளைப்பாரட்டுமே. மெதுவாக ஒரு பாடல் இதோ, அண்ணா நகர் முதல் தெரு திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது கவிதையரங்கம். கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடரும். இன்று பிற்பகல் 3:02 மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கோகுல அரசி, அதனைத் தொடர்ந்து 4:02 ஆட்டக்களம். தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

0: மெலடிஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் கேட்டோம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் நாதம் AWS 5 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் கருமாந்துறை நாகப்பட்டினம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பம்பாரணை ஊத்தங்கரை கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கரூர் மாவட்டம் தோகமலை திருவாரூர் சேலம் மாவட்டம் ஏற்காடு கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் திருவள்ளூர் நிலக்கோட்டை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 38 டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 24 டிகிரி செல்சியஸ் நாமக்கல்லில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. சென்னை தஞ்சாவூர் பகுதிகளில் 2.1

0: முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைத்திருந்தது. ராயல்சீமா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 25ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். இன்னும் சில நொடிகளில் பிற்பகல் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாய் இடம்பெற கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தவிக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்துக் கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவிகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தங்கப்பதக்கத்தையும் நவீன் சிவக்குமார் வெள்ளிப்பதக்கத்தையும்

வென்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. அதிவிரைவாக அரை சதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெற உள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் இன்னிசையில் மெல்லிசையாக இது மெல்ல வரும் பாட்டு. இனி வரும் நேரம் இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள், இனிமையான பாடல்கள், இதயத்தை வருட வருகிறது இன்றைய மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாடல் நிகழ்ச்சியில் மெல்லிசை கீதங்களோடு கோகுலரசி.

ரசித்த பாடல் இசை ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குரலில் பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து. இன்றைய மலவரும் பாட நிகழ்ச்சியில் ஹரிஹரன் குரலில் பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம். வரும் பாடல் மூவேந்தன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
1: வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும், பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும், அமைதி சூழ் இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடர் கீற்றுகளை காற்றலை வாயிலாக தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.
2: செல்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டுனா சந்தோஷந்தா.
0: கேட்க தவறாதீர்கள், இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு. வரும் பாடல் நிலாவை வா திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்களில்.
2: நீ
0: வித்யாசாகர் இசையில், வைரமுத்து வரிகளில்.

இசை பாடல்களாக மனதை வருடிக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 3:20 நொடியில் வரும் பாடல் இசை ராஜ்குமார் இசையில், ஹரிகரன் குரலில், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து.

நிமிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் ஹரிஹரன் குரலில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாடிய பாடல்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம் மதுரை எஃப்எம் 93.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்களில், மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:34 ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 109 MHz அலைவரிசைகளில் ஆட்டக்கிழம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஊ லலலா அப்படின்னு சண்டேயில் செம ஃபன் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூடு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைட்டில் கொடுத்துருக்கோம். ஹம்மிங் கேட்டு அதை என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும், அதுதான் என்னுடைய விளையாட்டு. அடுத்த நேர் காத்து சந்திச்செல்லாம் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நீங்க பேசுறது சரியா கேக்கலையே.
0: ஒண்ணுமே புரியலையே, நீங்க பேசுறது தெளிவாவே இல்லையே. கொஞ்சம் சரியா சிக்னல் சரியா இருக்க இடத்துல இருந்து பேசுங்க. பேசலாங்களா? அவங்க இணைப்புல எதுவும். அடுத்த நேரம் சந்திச்செல்லாம் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் மதுரை பாலரங்கம் வந்து உக்கரபாண்டி பேசுறேன்
0: மேடம். உக்கரபாண்டியா சொல்லுங்க, விளையாடலாமா?
2: விளையாடலாம், விளையாடலாம், போட்டு விடுங்க, மீன் போட்டு விடுங்க.

0: கணக்கில் எடுத்துக்க முடியாது. இன்னொரு ஹம்மிங் குடுக்கிறீங்க. பாட்டு முழுமையா சொல்ல தெரியல. சரிங்க, ரொம்ப நன்றி. அழகா
1: முயற்சி பண்ணியா இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேருக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். நேரம் 4:36:32 வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்வது யார் இங்க இருந்து?
2: யாருக்கு மேடத்துக்கு வணக்கம் தரும். அரை காதத்துல வந்து பஞ்சவனம் வச்சுச்சா மாலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும்.
1: நலம் நலம். சரி, ஊழல விளையாட தயாரா இருக்கீங்களா?
2: தெரிஞ்சா போடுங்க சார்.
0: ரொம்ப எளிமையா எல்லாரும் பாத்தீங்களா, யாருமே கண்டுபிடிக்காம இல்ல.

0: எல்லாம் முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:38 அணிஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஆட்டக்கிழமை இன்னைக்கு ஆட்டக்கிழமில் என்ன விளையாண்டு இருக்கோம்
1: அப்படின்னா, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்கோம்.
0: விளையாட வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
2: காரைக்கால் மாவட்டம் வேதியூர் நதியா சார்.
0: காரைக்கால் மாவட்டம் வேதியூர்ல இருந்து நதியா பேசுறீங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறீங்களா? ரொம்ப அருமை. சரி, நாங்கள் வந்து ஹூ லலலா அப்படின்னு ஒரு கேம், அந்த ஹூ லலலா அந்த மாதிரி நாங்கள் ஒரு பாடல் எடுத்து வச்சுருப்போம், அது என்ன பாடல்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும்.
1: அந்த ஹம்மிங் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுவோம், அந்த ஹம்மிங்கை கேட்டுட்டு நீங்கள் அந்த பாட்டு என்னன்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா?
2: சொல்கிறாங்க.
1: ஓகே, கொடுத்துடலாமா?
0: கான இசை கேட்டுரு
2: கொடுக்கலாம் மேடம்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: பஞ்சவர்ணம் கண்டுபிடிச்சாச்சா?
2: இன்னொரு தடவை போடுங்க மேடம்.
0: இன்னொரு முறை.

0: மேடம் மடம் பேர் வந்து இதய கோயில் மேடம்.
1: நமக்கு விளையாட்டே வந்து என்னன்னா பாட்டு தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: போட்டாங்க ரெண்டு தடவை போட்டீங்களா மேடம்?
1: ஆமா முடிஞ்சிருச்சு உங்களுக்கான வாய்ப்பு.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிக்க முடியல சார், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துறேன்.
0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:39 இணைஞ்சிருக்கோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கிழம் ஆட்டக்கிழமில் ரேடம் வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம் மேம், மதுரை மாவட்டத்திலிருந்து ரம்யா பேசுகிறேன்.
0: மதுரை மாவட்டத்திலேருந்து ரம்யா பேசுகிறீங்களா? நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
3: கேட்டுட்டு இருக்கீங்க.
4: நீங்க அந்த பாடலை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா?
0: உங்களுக்கான இசை கேட்டு

0: இந்த லெவலெல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்ற
1: மாதிரி எனக்கு அடுத்த நேரத்து.
0: சரி
2: நன்றிமா, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க.
3: ஹலோ
0: வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம், சொல்வது யார் எங்கிருந்து? வணக்கம் சொல்வது யார் எங்கிருந்து?
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யாருங்கய்யா?
3: நான் ரமணாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் பேசுறீங்களா? நிகழ்ச்சி கேட்டுக்கீங்களா?
3: ஆமா கேட்டுக்கிட்டு தான்
0: இருக்கேன். சரி, நிகழ்ச்சி உங்களுக்கான இசை கேட்டு கொடுத்துடலாமா?
3: கொஞ்சம் நல்லா நடுத்தர பாடல் மாதிரி போடுங்க.
0: உங்களுக்கான இசை கேட்டு

0: முருகன் கண்டுபிடிச்சாச்சா?
1: ஆமா, இது வந்து சத்யா படத்துல வளையோ சே கல கல கல கவிதைகள் படிச்சிடும்
0: குழு
1: குழு சென்றல் காசுமி.
0: நாலஞ்சு முருகன் உங்களுக்கு எக்ஸலண்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: நன்றி.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
4: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
5: நேரம் 4:47 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம ஆட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஊலலலா அப்படி தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது அந்த ஹம்மிங் கேட்டு அந்த பாட்டில் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஒரு வழியாக சண்டேவை இன்னைக்கு ஒரு வழியாக சூப்பராக சார்ஜ் ஏற்றிட்டோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இனிப்பில் காத்திருக்கோம், மற்ற நேரம் சந்திக்கலாம்.
6: வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்து?
2: வணக்கம்,
0: நான் மாறன், மாறன் பார்க் டவுன்ல இருந்து பேசுறேன்.
1: பார்க் டவுன்ல இருந்து மாறன் பேசுறீங்க அப்படிதானே?
0: ஆ, மியூசிக் சவுண்ட் கேக்குதே, இது கேட்டி பேஸ் சார்.
1: அப்படிங்களா?
0: ஆ, அது கேக்கு, நீங்க பேசுறது சரி கேட்க மாட்டேங்குது.
1: இப்ப கேக்குதுங்களா?
0: ஆ, கேக்குது சார்.
1: சரி, ஓகே. நாங்க வந்து ஒரு ஏதாவது நிலச்சு கேட்டுருக்கீங்களா?
0: நேரடியா
1: கேளுங்க, உங்களை கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
2: லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லாலலா லா

0: சொல்லுங்க, என்ன பாடல் கண்டுபிடிச்சீங்களா?
1: படம் வருஷம் 16 கார்த்தி நடிச்சு போனப்பெல்லாம் முதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் நீங்க ரைட்டு. நல்ல மேடம்,
0: நன்றி நன்றி.
2: அருமை, நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னு நான் சொல்றேன். இணைப்பில் இந்த மிக்க நன்றி.

0: நேரம் 4:49, 40 நொடிகள் இணைஞ்சிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலமில் என்ன விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, ஹூ
1: புது இருக்கே
2: தஞ்சை
0: மாவட்டத்தில இருந்து மீரா சுவாமிநாதனா?
2: உங்களுக்கான
0: இசை கேட்டு கேட்டலாமா?
2: சொல்லுங்க.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஒரு பறவை சிறையிருப்பது இங்கே இங்கே, அந்த பாடலை
2: லிரிக்ஸ் தனியா போட்டு எழுதுறாரு. ரொம்ப அருமையா, ரொம்ப அருமையா. நிறைய பேர் வந்து நிகழ்ச்சி துவக்கத்துல இருந்து இந்த ஹம்மிங் போடுற கண்டே பிடிக்க முடியல. நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றிங்கய்யா. நன்றி. அபிராம் இல்ல, வயலட் மேரி.
0: சரி,
1: ரொம்ப வயலட். சார் பேரு
2: முத்துக்கருப்பன்.

0: நேரம் 4:52 ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இன்னைக்கு ஊழலா தான் நம்ம வந்து பிளே பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கோம்.
1: கிட்டத்தட்ட
0: கேட்டுட்டு சாங் வந்து கண்டுபிடிக்கிறது எல்லாரும் உற்சாகமா, எல்லாருக்கும் நிறைய வந்து சாங் பத்தின நாலெட்ஜ் இருக்கு முத்துக்கருப்பாரு. எல்லாரும் டக்கு டக்குன்னு செம்மையா கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எஃப்எம்ஓட கண்டினியூஸா அவங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியா இது நம்ம சொல்லணும்.
1: கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஒரு நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்து?
2: மீனா.

0: கேட்டீங்களா?
1: ஏற்கனவே கேட்டீங்களே ஒரு நேருக்கு.
0: அதான் அவங்க சொல்லலைன்னு உங்கள்கிட்ட கேட்குறோம், நீங்களும் சொல்லுங்க. நீங்களும் சொல்லலைன்னு போயிருவீங்களா? சொல்லிடுவீங்களா?
1: இது வந்து 6 லிருந்து 60 வர படம்.
2: ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா, நன்றி நன்றி.

0: நேரம் 4:58 30 நொடி ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் ஊலலல அப்படிங்கிற டைட்டிலில் தான் வந்து ஆட்டுக்களம் வந்து விளையாடினோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வயலட் மேரி மற்றும்
1: முத்துக்கருப்பன். அழைப்புகள் உதவி கோகுல அரசி.
0: நன்றி நேயர்களே.
1: நன்றி.
2: முடிஞ்சு போச்சு அம்பிடிக்கையா.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி உலகம் முழுவதும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகாசன பயிற்சியை மேற்கொண்டு பேசினார். வாழ்வின் ஒரு அங்கமாக யோகா பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சமுதாயத்தை உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் மறுதேர்வு தற்போது நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கூடங்களை அரசியல் வியாபார களமாக தாவேக அரசு மாற்றக்கூடாது என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அரசு பள்ளியை மேடையாகவும் மாணவர்களை ரசிகர்களாகவும் நினைத்து கொண்டு உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் குத்தாட்டம் போடுவது ஏற்புடையதல்ல என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தாவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஜோதி தங்கப்பதக்கத்தையும் தீபக் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங் வேலமன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 378 ரன் என்ற இலக்கினை இந்தியா ஏ அணி நிர்ணயித்துள்ளது. இப்போட்டியில் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்சி படைத்தார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று மான்செஸ்டரில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன். நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக அரண்மனைக்கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து. பாடல் கேட்கலாம் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
1: வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும், பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும், அமைதி சூழ் இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடற் கீற்றுகளை காற்றலை வாயிலாக தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.
2: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டு சந்தோஷந்தா.
0: கேட்க தவறாதீர்கள், இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பாண்டிய நாட்டு தங்கம் திரைப்படத்தில் இருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பொன்வளை வரிசையில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து

அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநர் உடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தவேகவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைபாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தவேகவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரம் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை ரயல்சீமா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்ட ஆட்சியராக திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மதுரை தெற்கு ரயில்வே கோட்டம் சார்பில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தலைமையில் இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் ஜோதி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் தீபக்கும் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் பிராச்சியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் இணை பட்டம் வென்றது. மலேசியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-11, 11-7, 11-2 என்ற செட் கணக்கில் பாகிஸ்தானின் நசீர் இக்பால், நூர் ஜமான் இணையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தியாக யோகா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்த 2 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை தவேகவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேகதாது பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் இப்பொழுது 6:30. அந்திப்பூக்கள் திரையிசை கேட்கலாம்.

அந்தி புகழ் திரைசை நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் ராட்டினம் திரைப்படத்திற்காக அஜய் சத்யன், நவீன் மாதவ், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி இவர்களின் குரல்களில்

0: ने एक ओवर डाला।
1: எழுதியவர் ஆர். விஜயகுமார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் வளர்க்கப்படும் 240,000 கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுவில்லை அடையாள எண் பதிவு செய்து அதன் முழு விபரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய கால்நடை இயக்கம் திட்டம் வகுத்துள்ளது. எனவே மேற்காணும் திட்டத்தில் அனைத்து கால்நடை வளர்ப்போர் விவசாயிகள் அனைவரும்

0: தங்கள் கால்நடைகளின் முழு விபரங்களையும் பதிவேற்றம் செய்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. உடலையும் மனதையும் பண்படுத்தும் யோகா சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் வகையில் சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி ஆகியவை தொடர்பான பயிற்சிகள் வழங்கப்பட்டு பொதுமக்கள் நலத்துடன் வாழ்வதற்கு யோகா மிகப்பெரிய உதவியாக உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது. நாய்களுக்கு ரேபிஸ் எனும் வெறி நோய் தடுப்பூசி செலுத்துவது மூலம் மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயை தடுக்கவும் நாய் இனத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் நடவடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் நாய்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. தடுப்பூசி போடப்பட்டவுடன் நாய்களின் மீது குறிப்பிட்ட அடையாளம் வைக்கப்பட்டு பின்னர் அதே பகுதியில் மீண்டும் விடப்படுகிறது. தெருநாய்களுக்கு இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடும் பணியில் கால்நடைத்துறை மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மாணிக்கவாசக பெருமானின் குரு பூஜையை ஒட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மாணிக்கவாசக பெருமானின் சிலை மற்றும் ஓலைச்சுவடிகளை வைத்து சிவனடியார்கள் பேரணி நடத்தினார்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருவாசக நூலிற்கு சிறப்பு சேர்ப்பதாகும். இறைவனை வணங்கும் போது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வணங்க வேண்டும் என்று கூறும் அவரது வார்த்தைகள் அன்பே சிவம் என்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. மாணிக்கவாசக பெருமான் சிதம்பரம் நடராஜ பெருமானிடம் சரணாகதி அடைந்த ஆனி மாதம் மக நட்சத்திரத்தன்று அவரது குரு பூஜை விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் மன்னார்குடியில் நடத்தப்பட்ட இந்த குரு பூஜை விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசக ஓலைச்சுவடிகள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானின் திரு உருவச்சிலையை ஊர்வலமாக கொண்டு வந்தனர். திருவாரூர் போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 188,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் திருவாரூரிலும் சோதனை நடத்தினர். டெல்டா மாவட்டங்களில் ஜூன் மாத வாக்கில் மேற்கொள்ளப்படும் குறுவை நெல் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் மேட்டூர் அணை ஜூன் 12 திறக்கப்படாததால் முன்னேற்பாடு பணிகளை செய்திருந்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் குறுவை சாகுபடி பணிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டு உள்ளது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைவாகவே செய்யப்படும் நிலை உருவாகியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 3 நெல் சாகுபடி செய்யப்படுவது வழக்கம். மாவட்டத்தை பொறுத்தவரை 70% ஆற்றுப்பாசன தண்ணீரையும் 30% நிலங்கள் ஆழ்குழாய் பாசனத்தை நம்பியுமே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. ஜூன் மாத வாக்கில் குறுவை நெல் சாகுபடி துவக்குவது வழக்கம். கடந்த 8 மேட்டூர் அணையில் உரிய தண்ணீர் இருந்ததால் குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12 அணை திறக்கப்பட்டதன் பயனாக சுமார் 100,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. இந்த ஆண்டும் தண்ணீர் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் நிலங்களை சமன் செய்தல் மற்றும் முன்னேற்பாடு பணிகளை செய்து வந்தனர். இதற்காக ஏக்கர் ஒன்றிற்கு அவர்கள் 20,000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவு செய்துள்ள நிலையில் இந்த ஆண்டு ஜூன் 12 மேட்டூர் அணை திறக்கப்படாததால் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் கடந்த வாரங்களில் 2 மழை பெய்ததால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவாரூர் மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சருமான பே விஸ்வநாதன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வ மோகனச்சந்திரன் மற்றும் திருவாரூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் பங்கேற்றனர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஆர் விஜயகுமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 to 9 வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி

பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி இன்று ஜபல்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். இந்தியாவின் பாரம்பரிய கொண்டாட்டம் யோகா என்றும் குடியரசுத் தலைவர் கூறினார். இந்நாளையொட்டி லேயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மனித குலத்திற்கான இந்தியாவின் கொடை யோகா என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி கொல்கத்தாவில் நடைபெற்ற யோகா தின பிரதான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். உலகின் மிகப்பெரிய சமுதாய கொண்டாட்டமாக யோகா உருவெடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய அமைச்சர்கள் பலரும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பாதுகாப்புத்துறை சார்பில் ஷில்லாங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார். தினசரி யோகா பயிற்சி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பஞ்சாபில் எல்லை பாதுகாப்பு படையினர் சார்பில் யோகா தினத்தையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஜலந்தரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இந்நாளையொட்டி தோஹாவில் 2000-க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். மஸ்கட் மற்றும் டாக்காவில் இந்திய தூதரகங்களிலும் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மகாராஷ்டிராவில் அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தமிழகத்திலும் யோகா தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பங்கேற்று பேசினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி யோகாவை உலக அளவில் பிரபலப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பயிற்சி உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பகவத்கீதையில் யோகா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். யோகாவின் மகத்துவத்தை 171 நாடுகள் ஏற்றுக்கொண்டு இன்று சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று யோகா பயிற்சியை மேற்கொண்டார். இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். ஹரியானாவில் 3 முதல் 9 வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் இது செயல்பாட்டுக்கு வரும் என்று தெரிவித்தார். பணியாளர் தேர்வுக்கான தேர்வுகளிலும் யோகா கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். யோகா விளையாட்டுப் பிரிவுகளின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் திரு நயாப் சிங் சைனி தெரிவித்தார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்கள் புதுதில்லியில் நடைபெற உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதில் பங்கேற்பதற்காக அமெரிக்க வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ஜெமீசன் கிரி நாளை புதுதில்லி வரவுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நடப்பாண்டு இறுதிக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் ஹரியானாவில் வரும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 11 நாடுகளின் எரிசக்தித்துறை அமைச்சர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக பிரிக்ஸ் அமைப்பின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி பாதுகாப்பில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளத்திற்கு கூடுதல் புழுங்கல் அரிசியை ஒதுக்குமாறு மத்திய அரசிடம் கோரியுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு அனூப் ஜேக்கப் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஓணம் பண்டிகை காலத்தின் தேவையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். இதுகுறித்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திறந்தவெளி சந்தை விற்பனை திட்டத்தின் கீழ் கூடுதல் அரிசியை ஒதுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் திரு அனூப் ஜேக்கப் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. பெர்கன்ஸ்டோக்கில் இந்த பேச்சுக்கள் நடைபெற்று வருவதாக சுவிட்சர்லாந்து அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவின் சார்பில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் தலைமையிலான குழுவினரும், ஈரான் சார்பில் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் திரு முகமது பாகர் கலிஃபாப் தலைமையிலான குழுவினரும் இதில் பங்கேற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் கத்தாரைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜார்க்கண்டின் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழ திருவிழா இன்று நிறைவடைந்தது. நபார்ட் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த திருவிழாவில் 100 டன்னுக்கும் கூடுதலான மாம்பழங்கள் விற்பனையாயின. பழங்குடியினருக்கு வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திருவிழா நடத்தப்பட்டதாக

நபார்ட் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் அரசு போக்குவரத்துக் கழக ஊழியர்களின் வேலை நிறுத்தம் மூன்றாவது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இதன் காரணமாக மும்பையில் பேருந்து போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்கத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 30 பேர் காயமடைந்தனர். ஜபல்பைகுரி மாவட்டத்திற்கு உட்பட்ட பயணகுரியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது அரசு பேருந்து மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பர்வான் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த வாகனத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட்டதை அடுத்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவக்குமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவக்குமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் ஹர்ஷித் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷத் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. தம்புலாவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா ஏ அணி 66 ரன் வித்தியாசத்தில் இலங்கை ஏ அணியை வென்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 377 ரன் எடுத்தது. வைபவ் சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி 29 பந்துகளில் 94 ரன் குவித்தார். 11 பந்துகளில் அரைசதம் அடித்ததன் மூலம் அதிவிரைவாக அரைசதம் அடித்த வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்தார். 378 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை ஏ அணி 47.1 ஓவரில் 311 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக வனுஜா சாகன் 62 ரன் எடுத்தார். யாஷ் தாக்கூர் மற்றும் விப்ராஜ் நிகான் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. ஆக்லாந்தில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. இதன் மூலம் புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. இக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் ரோட்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் விராட் கோலி மற்றும் பும்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டியாக யோகா திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். ஹரியானாவில் 3 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான பாடங்களில் யோகா சேர்க்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற 3 நாள் மாம்பழத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. ஈரான் அமெரிக்கா இடையேயான அமைதி பேச்சுக்கள் சுவிட்சர்லாந்தில் இன்று தொடங்கின. ஆசிய தொடர் ஓட்ட சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் முந்தி

ஆகாஷ்வாணி மதுரை வானொலிய நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடர் கீற்றுகளை காற்றலை வாயிலாக தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.
1: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டு சந்தோஷந்தா.
2: கேட்க தவறாதீர்கள், இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலிய நியூஸ் ஆனார் செயலியில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் பாயம்புலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
1: வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும், பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும், அமைதி சூழ்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை நியூஸ் ஆனார் செயலியில் கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வடசென்னை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒன்று.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியாக நியூஸ் ஆனார் செல்லியில் இதுவரை கேட்டுட்ருந்தீங்க பாட்டு இதுகிட்டு. பாட்டு இதுகிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக மாரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: இருபது 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சி திட்டங்களின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்தால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்கை எட்ட இயலும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தனிநபர் மற்றும் சமூகத்தின் வளர்ச்சியில் கல்வி முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக திருமதி திரௌபதி முர்மு கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இந்த தொழிற்சாலையில் இன்று காலை 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது இந்த வாயு கசிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு விஜய் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிலரது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். 7 பேர் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் தவறானவை என்றும் திரு அருண்ராஜ் தெளிவுபடுத்தினார். ஆளுநருடனான மோதல் போக்கை தவிர்த்து பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும் வகையில் தாவேக அரசு செயல்பட்டு வருகிறது என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தர் நியமனம் தொடர்பான பிரச்சினையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் மறுதேர்வு இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. ஆட்சி அதிகாரத்தை தாவேக்காவினர் தவறாக பயன்படுத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டத்தில் தாவேக்காவைச் சேர்ந்த நிர்வாகி பெண் ஒருவர் மீது நடத்திய தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். சாதி ரீதியாக அவரை அந்த நிர்வாகி வசைப்பாடியதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். குற்றவாளிகளுக்கு அமைச்சர் பதவியும் சமூக விரோதிகளுக்கு கட்சி பொறுப்பும் கொடுப்பதுதான் தாவேக்காவின் மாற்று அரசியலா என்றும் அவர் வினவியுள்ளார். விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்துவிட்டு இதுபோன்ற கட்சி நிர்வாகிகள் மீது உரிய நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் தனி நடுவர் மன்றம் குறித்த பகுதிகளை நீக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை பாதிக்கும் இந்த யோசனையை உரிய பேரவை விதிகளை பின்பற்றி நீக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். இப்பிரச்சினையில் அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று தாம் நம்புவதாகவும் திரு தொல் திருமாவளவன் கூறினார். ஆசிய தொடர் ஓட்டு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஷாங்யூவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் தங்கப்பதக்கத்தையும் கலப்பு குழு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றியது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் 25 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. சீனாவில் நடைபெற்ற உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 5 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் நித்யஸ்ரீ, சுமதி சிவன், நிதேஷ், துளசிமதி முருகேசன், கிருஷ்ணா நாகர் ஆகியோரும், மகளிர் இரட்டையர் பிரிவில் துளசிமதி முருகேசன், மானசி ஜோஷி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் நவீன் சிவகுமார், சூரியகாந்த் யாதவ் இணையும், ஒற்றையர் பிரிவில் நவீன் சிவகுமாரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்ற ஐரோப்பிய தங்கக்கோப்பைக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 8 தங்கம் 3 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. உலக

0: கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 11.5 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்துள்ளது. இலங்கையில் நடைபெற்ற முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி கோப்பையை வென்றது. நியூசிலாந்தில் நடைபெற்ற நேஷன்ஸ் மகளிர் ஹாக்கி கோப்பையை இந்தியா வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 8:05. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இனி இடம்பெறுவது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் பசங்க திரைப்படத்திற்காக.

இடுமே. நேரம் 8:11. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் நிகழ்ச்சிகளை நாம் கேட்டுட்ருக்கோம். பட்டம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் களவாணி திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்தர், மதுமிதா குரல்களில்.

பட்டம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் திரையிசை கேட்டுட்ருக்கோம். நிறைவாக ஒலிக்கு வரும் பாடல் காதல் திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள் திரைசை. நேரம் இப்பொழுது 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில நாம இன்னைக்கு யார சந்திக்க போறோம் அப்படின்னா, சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவங்களதான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். பள்ளி பருவத்திலிருந்தே தடகள விளையாட்டுகள்ல பல பரிசுகளையும் பல பதக்கங்களையும் பெற்றிருக்காங்க. மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில், அதே மாதிரி சர்வதேச அளவிலும் தடகள போட்டிகளில் பங்கேற்று பல பரிசுகளை வென்றிருக்காங்க. அவங்களதான் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களை நிகழ்ச்சியில சந்திக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்களுக்காக.
2: வணக்கம். என் பேர் வந்து அமுல்யா ஈஸ்வரி. நான் காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிஜி போட்டிருக்கேன். நான் வந்து 6th standard இருந்தே வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல என்டர் ஆயிட்டேன். இப்போ வந்து 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸில் 53 matches போய் 50 medals வாங்கியிருக்கேன். கோல்டு, சில்வர், பிரான்ஸ். ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு எங்கள் பிடி சார், இந்த பொண்ணுக்கு திறமை இருக்குப்பா, அந்த பொண்ணு நம்ம இங்கே சேர்த்து விட்டா அந்த பொண்ணு நல்லா விளையாடுன்ட்டு கொஞ்ச நாள் அவங்க ட்ரெயின் பண்ணாங்க. எங்கள் பிடி சார் ட்ரெயின் பண்ணிட்டு சில மேட்சஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ கூப்பிட்டு போயிட்டு நெக்ஸ்ட்டு எனக்குன்றது, இப்போ வந்து நான் வந்து ஒரு டிசேபிலிட்டி பர்சன், மாற்றுத்திறனாளி. போத் ஹேண்டுமே எனக்கு வந்து ஃபால்ட்டாக இருக்கும். இப்போ மாற்றுத்தினாலே வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஹேண்ட் டிசபிலிட்டி, லெக் டிசபிலிட்டி, பிளைண்டு டிசபிலிட்டி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்னைய வந்து ஒரு கோச் கிட்ட சேர்த்து விட்டாங்க. கோச் வந்து ரஞ்சித் குமார் சார், தயான் சந்த் விருது வாங்கியிருக்காங்க. அங்கே ட்ரெயின் பண்ணும் நான் கரெக்டாக 6th standard என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க.
1: அதாவது பல போட்டிகளில் பங்கேற்று தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லா பதக்கங்களையும் வென்றதா சொன்னீங்க.
2: ஆமாம்.
1: நீங்கள் வந்து எந்த பள்ளியில் படிச்சீங்க?
2: நான் வந்து ஃபர்ஸ்ட் KLN வித்யாலயா CBSE ஸ்கூல்ல படிச்சிருந்தேன்.
1: சரி. பள்ளியில படிக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டின் மீது ஆர்வம் இருந்ததா, இல்ல இந்த ஆர்வம் எப்படி வந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: பள்ளியில படிக்கும் போதே வந்து ஒரு மேட்ச் வச்சிருந்தாங்க. அது ஸ்கூல் டேட்டா ஸ்போர்ட்ஸ் டே அந்த மாதிரி இருக்கும்போது 100 meter அதுல ரன்னிங் வைக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தது.
1: அதாவது ஆரம்பத்துல பள்ளியில ரன்னிங் ரேஸ்ல கலந்துகிட்டீங்க, அதுல இருந்து தொடர்ச்சியா வந்து போட்டிகள்ல பங்கேற்றிருக்கீங்க.
2: ஆமா, அதுல இருந்து கண்டினியூஸா எல்லா மேட்சஸ்க்கும் ஆடம்.
1: பள்ளி அளவில் போட்டிகள் அப்படின்ற போது அங்கே வந்து பொதுவான போட்டிகள் தானே நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் வந்து பள்ளியில் நடக்காது இல்லையா?
2: நடக்காது.
1: அப்படின்ற போது நீங்கள் வந்து எங்கெல்லாம் போய் பங்கேற்றீங்க பள்ளியில் படிக்கும்போது?
2: பள்ளியில் படிக்கும்போது நாங்கள் ஃபர்ஸ்ட் திண்டுக்கல்ல ஒரு மேட்ச் வச்சுருந்தாங்க. அதில் வந்து டீம் கேமாக இருந்தோம், கொக்கோ விளாண்டு. அதுக்கப்புறம் பிடி சார் வந்து 100 meter போட்டிருந்தாங்க. அது ஃபர்ஸ்ட் திண்டுக்கல்ல போய் விளாண்ட மேட்ச் தான், 100 meter.
1: அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியா?
2: ஆஹா, நார்மல் நார்மல் பர்சன்ஸ் கூட தான் ஓடினது. அப்போ வந்து நம்மளுக்கு இந்த டிசபிலிட்டின்றதே தெரியாது. அதனால நார்மல் கூட ஓடி நம்ம பிடி சார் தான் கண்டுபிடிச்சு எங்களை சேர்த்து விட்டது, ரஞ்சித் சார்.
1: அதாவது முதல்ல வந்து சாதாரண போட்டிகள் எல்லாம் பங்கேற்றீங்க.
2: ஆமா ஆமா.
1: அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிசபிலிட்டி இருக்குங்கிறதே தெரிய வந்தது இல்லையா?
2: ஆமா.
1: அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் போய் பங்கேற்றீங்க.
2: அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி.
1: சரி. முதல் முதல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டிகள் அப்படின்போது எந்த போட்டிகளில் பங்கேற்றீங்க?
2: முத முதல்ல வந்து நம்ம மதுரையில GMS கேம் வச்சிருந்தாங்க மதுரையில. அப்போ வந்து 100, 200, 400 மூணுலையுமே 100ல சில்வர் அடிச்சேன், 200ல பிரான்ஸு, 400ல கோல்டு அடிச்சேன்.
1: அதாவது முதல் முதல்ல பங்கேற்ற போட்டியிலே வந்து வெற்றி பெற்றுட்டீங்க.
2: முதல் முதல்ல பங்கேற்றே வெற்றி தான்.
1: ரொம்ப மகிழ்ச்சி.

0: போனது. ஏஷியன் கேம்ஸில் வந்து 100, 200 பார்ட்டிசிபேட் பண்ணேன். 100ல் வந்து 6th வந்திருந்தேன், 200ல் 4th வந்தேன்.
1: அதாவது பள்ளியில் படிக்கும் போதே வந்து சர்வதேச போட்டிகள்லையும் பங்கேற்றுருக்கீங்க.
0: ஆமாம்.
1: சரி, இப்போ கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்லூரியில் நீங்கள் என்னென்ன போட்டிகள்லாம் பங்கேற்றிருக்கீங்க? உங்களுடைய கல்லூரி பருவத்தில் என்னென்ன பரிசுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சது?
0: கல்லூரியில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம தாய்லாந்து போயிருந்தோம் இன்டர்நேஷ்னல் கேம்ஸு. அதில் வந்து நம்ம 1500, 800, 400 ஈவெண்ட் பண்ணியிருந்தோம். 1500லேயும் கோல்டு அடித்தோம், 400ல் பிரான்ஸு, 800லேயும் கோல்டு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கேலோ இண்டியா வந்துச்சு. கேலோ இண்டியா பேரா கேம்ஸில் வந்து 200ல் பிரான்ஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து நம்ம கல்லூரியிலேருந்தே நமக்கு மெடல் கிடச்சிது.
1: அது கல்லூரியில் படிக்கும் போதே வந்து இந்த கேலோ இண்டியா அதே மாதிரி சர்வதேச போட்டி இதுக்கெல்லாமே போயிட்டு
0: வந்தேன்.
1: சரி, இப்போ தடகள விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர்லாம் சொன்னீங்க. இது இல்லாமல் வேறு என்ன விளையாட்டில் வந்து நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க?
0: ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 100, 200 தெரியாது. இதை தாண்டி நம்ம முன்னாடி விளாண்டது வந்து இந்த கபடி, கொக்கோ இது மாதிரி தான் நம்ம விளாண்டுட்டு இருந்தோம். இப்போ நம்ம சார் வந்து அமுல்யாவுக்கு இந்த ஈவெண்ட்டு கரெக்டாக வரும், 100, 200, 400 லாங் ஜம்ப், அது தேர்ந்தெடுத்து அதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி அது மூலமா வந்து தான் 100, 200 ஈவெண்ட்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணு.
1: லாங் ஜம்ப்ல உங்களுக்கு பரிசுகள் கிடைச்சதா?
0: லாங் ஜம்ப்ல நம்ம ஸ்டேட் வரையே தான் நம்மளால போக முடிஞ்சு. நேஷனல் லெவல்னு பாத்தீங்கன்னா லாங் ஜம்ப்ல வந்து 4th பிளேஸ் அது மாதிரி தான் கிடைச்சு.
1: அந்த போட்டிகள்லாம் எப்போ பங்கேற்றீங்க?
0: ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நம்ம 11th, 12th நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாங் ஜம்ப்பு எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆச்சு. கல்லூரி வரையே நம்ம
1: கல்லூரி படிக்கும் போதும் லாங் ஜம்ப்லாம் பங்கேற்றிருக்கீங்க?
0: ஆமாம்.
1: இப்போ சர்வதேச போட்டிகளில் லாங் ஜம்ப்ல பங்கேற்றிருக்கீங்களா?
0: சர்வதேச போட்டியில் பண்ணதில்லை லாங் ஜம்ப்.
1: பண்ணலாம்.
0: தேசிய போட்டியில் பண்ணியிருக்கேன் லாங் ஜம்ப்பு. சர்வதேச போட்டியில் வந்து நம்ம ரன்னிங்கே போயிடலான்ட்டு ரன்னிங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிப்போம்.
1: சரி, இப்போ பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள்லாம் வாங்கிட்டீங்க.
0: ஆமாம்.
1: ஆரம்பத்தில் இந்த பயிற்சிகள், இந்த தடகள விளையாட்டுக்கு தேவையான பயிற்சிகள் இதையெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்க, அதையெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டடிஸையும் பார்க்கணும், ஸ்போர்ட்ஸையும் பார்க்கணுன்றப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணோம்னா ஈவினிங் மட்டும் தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். அந்த ஸ்கூல் டேஸில் வந்து ஈவினிங் 5 to 7 வரைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம 12th ஸ்டார்டிங்கில் நம்ம தெரிஞ்சிச்சு நமக்கு ஈவினிங் பண்ணுற ப்ராக்டிக்ஸே நம்மளுக்கு பத்தாதுன்றது. அப்போ நம்ம போயிட்டு இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய இடத்துல பார்த்த முடியும். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலே மார்னிங் ஈவினிங் ரெகுலராக ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது, ஃப்யூச்சரில் நல்லா ஷைன் ஆகலாம். அதுக்கப்புறம் அப்படியே காலேஜ்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா லேடிடோ காலேஜ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு டைம் இல்லாட்டினாலும் நம்மளுக்கு அவ்வளோ டைம் கிடைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 hours நீங்கள் ப்ராக்டிஸ் போங்க, லாஸ்ட்டு 2 hours கிளாஸ்க்கு வந்துக்கலாம். அப்புறம் காலேஜ்லேயே மெஸ்லேயே சாப்பிட்டுட்டு காலேஜ்லேருந்தே அப்படியே கிரவுண்டுக்கு போய்க்கலாம். ஈவினிங் நிறையா ஒரு ஃபெசிலிட்டிஸுமே நம்ம லேடிடோ காலேஜ்லேயுமே நல்லா தராங்க.
1: தந்தாங்க.
0: ஆமாம்.

0: பள்ளி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு எந்த கல்லூரியில் போய் சேர்ந்தீங்க? இந்த கல்லூரி படிப்பு, கல்லூரி படிப்புக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது?
1: டுவெல்த்து முடிச்சுட்டு நாங்கள் காலேஜ் தேடிக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து நம்ம கோச் ரஞ்சித் குமார் சார் தான் வந்து இந்த காலேஜ் போங்க, அந்த காலேஜ் போகணும், ஃபுல் ஸ்பான்சர் இருக்குன்ட்டு என்னை வந்து லேடிடோ காலேஜ் சொல்லி அந்த காலேஜை சேர்த்து விட்டாங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமே வந்து ஃப்ரீயாகவே ஸ்போர்ட்ஸ் கோட்டாலே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் போய் ஃபஸ்ட்டு யூஜி முடிச்சுட்டேன். இப்போ அடுத்து திரும்பி நம்ம லேடிடோ காலேஜில் நம்ம பிஜி பண்ண போகிறோம்.
0: கல்விக்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமே கிடைச்சது.
1: ஆமாம்.
0: சரி, பள்ளியில் படிக்கும்போது பங்கேற்ற போட்டிகள் பற்றி சொன்னீங்க. பள்ளியில் படிக்கும் போதே நேஷனல் லெவல்லையும் போயிட்டீங்களா?
1: ஆமாம், பள்ளியில் படிக்கும் போதே நேஷனல் லெவல் போயிட்டு. ஆக்சுவலி பள்ளியில் படிக்கும் போதே நம்ம வந்து ஏஷியன் கேம்ஸ்க்கு துபாய்க்கு போயிருந்தோம், ஏஷியன் கேம்ஸில். அப்போ வந்து நமக்கு லெவல்த் ஸ்டாண்டர்டில்

0: இப்போ பயிற்சிகள் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் எடுத்துக்குவீங்க?
1: நாங்கள் வந்து எப்பவும் போல் முக்கியமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாடி வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த இதுக்கெலாம் நம்ம ஸ்டெப்ஸ் போக முடியும். அப்படின்றப்ப நம்ம ஃபுல்லாமே வந்து ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி தான் நிறையா ஏபிசி ட்ரில்லு அது மாதிரி வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஒரு மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். எல்லா ப்ராக்டிக்ஸுமே நமக்கு
0: இது எல்லாமே தினசரி பண்ணுவீங்க?
1: ஆ, டெய்லியுமே பண்ணு.
0: சரி, இப்போ பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது பயிற்சி பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் தேவை. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே அதுக்குன்னே நம்ம வந்து ஸ்பெஷலாக உணவு பழக்க வழக்கத்தில் வந்து கவனமாக இருந்து சத்தான சாப்பாடு சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது என்னென்ன மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் எடுத்துக்குவீங்க?
1: மேக்ஸிமம் ஃபுட்டுன்றப்ப ஃபுட்டு இன்டேக் பொறுத்து தான் நம்ம ஹெல்த் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து இந்த ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிக்கன்லே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. சிக்கன் அப்புறம் சுவரட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாகவே பயிர் ஐட்டங்கள் இது மாதிரி நேச்சுரலாகவே நம்ம நிறையா எடுத்தாலே வந்து நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம்.
0: நீங்கள் என்னென்ன மாதிரி உணவுலாம் எடுத்துக்கிறீங்க?
1: நான் வந்து நேச்சுரலாகவே நம்ம நான்வெஜ் ஐட்டம் நிறையா எடுத்துக்கிற ஆள் தான் நான். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறையா எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நட்ஸு, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நிறையா டேட்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா எடுத்துக்கிறோம்.
0: அந்த மாதிரி உணவுலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க?
1: ஆமாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஜங்க் ஃபுட்டு.
0: ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது.
1: ஆமாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
0: சரி, இப்போ பொதுவாக வந்து நீங்கள் தினந்தோறும் செய்யக்கூடிய பயிற்சிகள் பற்றி சொன்னீங்க. இப்போ நமக்கு போட்டிகள்லாம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்பெஷலாக என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் எடுத்துக்குவீங்க? இப்போ நார்மலாக வந்து கிரவுண்டுக்கு போகிறது ப்ராக்டிஸ் பண்ணுறது விட்டுருங்க, இப்போ ஒரு போட்டி வரப்போகுது, அடுத்த வாரம் ஒரு போட்டி அப்படின்னா அதுக்கு என்னென்ன மாதிரி பயிற்சிகள்லாம் எடுத்துக்குவீங்க?
1: 1 week தான் டைம் இருக்குது. 1 week கழிச்சு நம்மளுக்கு மேட்ச் வரப்போகுதுன்னா அந்த 1 weeklே நம்ம ரெடி ஆகணும். நிறையா நம்ம ட்ரில்ஸ்லேருந்து நிறையா அந்த 1 weekில் நிறையா ஹார்ட் ஒர்க் போடணும். லாஸ்ட் 2 days மட்டும் கொஞ்சம் நம்ம ரெஸ்டட்ல ஈவெண்ட் அப்ப நமக்கு எதுவும் இன்ஜுரி ஆயிடக்கூடாது. அதனால அந்த ஒரு ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி வரையும் நார்மலா பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்பயும் போல அந்த ட்ரில்ஸ்ல இருந்து எப்பயுமே ஒர்க் அவுட் போயிட்டு தான் இருக்கும். இந்த மேட்ச்ன்றப்ப வந்து எப்பயுமே ஹெவியா தான் கொடுப்பாங்க. எல்லா கோச்சஸுமே ஹெவியா தான் கொடுப்பாங்க எப்பயுமே. அப்படின்றப்ப நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்மே வந்து நமக்கு அந்த மேட்ச்

0: தான் இருக்கணும். நம்ம அந்த மேட்ச்ல எப்படியாச்சும் மெடல் வாங்கணும்ன்ற அந்த மைண்ட் செட் இருந்தாலே போதும், நம்ம பிராக்டிக்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணி நம்மளோட வெற்றி அடைஞ்சிடலாம்.
1: அதாவது இந்த மாதிரி போட்டிகளுக்கு போறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க?
0: மேக்ஸிமம் நான் வந்து நாளைக்கு நம்ம மேட்ச்க்கு போறோம்னா இன்னைக்கு 1 டே ஃபுல்லாவே ரெஸ்ட் தான் நமக்கு.
1: அதாவது பயிற்சிகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஓய்வும் வந்து ரொம்ப முக்கியம். சரி,

0: இப்போ நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்தில் மாவட்ட அளவில், அப்புறம் மாநில அளவில், தேசிய அளவில் இப்படி பல போட்டிகளில் வந்து பங்கேற்றிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: இதில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் ஏதாவது இருக்கும்? மறக்க முடியாத சில அனுபவங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விளையாட்டில் ஈடுபடும் போது ஏதாவது ஒரு மேட்சோ இல்லை ஒரு சில மேட்ச்களோ நம்மளால் வந்து ரொம்ப மறக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு வந்து ரெண்டு மேட்சஸ் வந்து அப்படி இருக்கு, இன்னொரே நம்ம மறக்கவே முடியாது அந்த மேட்சஸ். அது இந்த 10 இயர்ஸில் வந்து நம்ம அந்த ரெண்டு மேட்சஸ் தான் நிறையா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இதை மறக்கவே முடியாது, போன அந்த இடமே மறக்க முடியாது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு தாய்லாண்டு போயிருந்தோம், இன்டர்நேஷ்னல் மேட்ச்சு 2023 தாய்லாண்டு போயிருந்தேன். அதில் வந்து இதே 1500, 800, 400 ரெண்டு கோல்டு ஒன்று ஒரு பிரான்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து மறக்கவே முடியாது. நம்ம ஸ்பான்சர்ஸ் வாங்கி, அப்போ வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்து நமக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்து நமக்கு அனுப்பி விட்டாங்க. அதில் நமக்கு ரெண்டு கோல்டு ஒரு பிரான்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு மேட்சஸ் வந்து எப்பயுமே மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் ஏஷியன் கேம்ஸ் அப்போ அது வந்து ரொம்ப பெரிய மேட்ச், ஏஷியன் கேம்ஸ் அப்போ நம்மளால் அது மெடல் பண்ண முடியலேன்ட்டு அந்த ஒரு வருத்தம் இன்ன வரையும் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த தாய்லாண்டு ஈவெண்ட்டே வந்துச்சு. இந்த மேட்ச்சே வந்தபோது இதில் எப்படியாச்சும் மெடல் பண்ணிடணுன்ற ஒரு ஆர்வம் தான். அந்த ஆர்வத்து இருந்தனால டக்குன்னு டக்குன்னு நமக்கு மெடல் அந்த 3 டேஸ் நடந்துச்சு மேட்ச்சு. 1500 ஃபஸ்ட்டு வச்சாங்க, அடுத்து 800, அடுத்து 400. அப்புறம் 3 டேஸுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக மெடல் கிடைக்கும் போது ஆக்சுவலி இது யாருமே எதிர்பார்க்கல, நமக்கு மெடல் வரும்ன்றதே நானே ஆக்சுவலி எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம பண்ணும்போது நமக்கு அது ஒரு மெமரிஸ் தான் நமக்கு. அடுத்து வந்து நம்ம கேலோ இண்டியா வச்சுருந்தாங்க 2023. கேலோ இண்டியா வந்து டெல்லியில் நடந்துச்சு. அப்பயுமே வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு நேஷ்னல்ஸில் வந்து கொஞ்ச நாளாக மெடல் கிடைக்கவே இல்லை டெல்லியில். அதே டெல்லியில் நான் நிறையா மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போம்போது நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு நம்மளால் மெடல் அடிக்க முடியலையே, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இதில் அப்படின்றப்ப, நம்ம கேலோ இண்டியாவில் நம்ம கண்டிப்பாக ஷைன் ஆகணும்ன்ட்டு ஃபஸ்ட்டு 400, 100 வச்சுருந்தாங்க. அது ரெண்டுலேயுமே எனக்கு மெடல் கிடைக்கவே இல்லை. அப்போ லாஸ்ட்டாக தான் 200 வைக்கும்போது நம்ம அதில் எப்படியாச்சும் மெடல் வாங்கி ஆகணும்ன்ட்டு ரஞ்சித் சார் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சார் இல்லைன்னா நம்மளால் மெடலே அடிக்க முடியாது. ரஞ்சித் சார் கோச் இல்லாமல் 200 நம்ம ஸ்டார்டிங் போயிட்டு நம்ம எப்படியாச்சும் இதில் மெடல் பண்ணணும்ன்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் பிரான்ஸ் கிடச்சிச்சு நமக்கு 200. அந்த ஈவெண்ட்டே நம்மளால் மறக்க முடியாது, நல்லா என்ஜாய் பண்ணி அந்த ஈவெண்ட்டை நம்ம மறக்க முடியாது.
0: சரி, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது சர்வதேச போட்டி முதல்ல வந்து நீங்கள் ஏஷியன் கேம்ஸில் கலந்துக்கும் போது உங்களுக்கு பரிசு கிடைக்கல.
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் சர்வதேச போட்டி தாய்லாந்தில் நடந்ததா?
1: ஆமாம்.
0: தாய்லாந்துக்கு போய் அந்த சர்வதேச போட்டிகள்லையும் பரிசு வாங்கிட்டீங்க.
1: ஆமாம்.
0: அதுக்கப்புறம் கேலோ இந்தியாலையும் பரிசு வாங்கிட்டீங்க.
1: ஆமாம், கேலோ இந்தியாவில்.
0: சரி, இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை சர்வதேச மாற்றுத்திறனாளி தடகள விளையாட்டு வீராங்கனை அமுல்யா ஈஸ்வரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கி குளம், மதுரை 2. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் இங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, குண்டைந்தல்பட்டியிலிருந்து மா தவமணி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, இதய கோவில் திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க. காற்றலைகளில் பாடல் ஏதோ வந்து கொண்டிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
1: வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும், பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும், அமைதி சூழ் இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடற் கீற்றுகளை காற்றலை வாயிலாக தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.
2: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காத்துக்கும் என் பாட்டு சந்தோஷந்தா.
0: கேட்கத் தவறாதீர்கள், இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கும். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன் அவங்க தான் விருப்பப்பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலேருந்து. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்டு இருக்கீங்க. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடிதம் மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் மதுரை எஸ்எஸ் காலனிலேருந்து ஜெயபிரகாஷ், நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன் இவங்கெல்லாம் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. இவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, சக்திவேல் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காட்டலைகளில் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் அண்ட் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்களில் விருப்பப்படல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில்

வந்திருக்கக்கூடிய விருப்ப பாடல் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வின், ஆனந்த் மற்றும் மன்வீத். இவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

எல்லாமே அறிந்தவன் புரிந்தவன் கொஞ்சம் என்ன.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் ஆனார் செயலியில் காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கோம்.

விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கோம். குங்குமம் திரைப்படத்திலேருந்து விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்துலேருந்து ஏ மாடசாமி, அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
1: வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும், பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும், அமைதி சூழ் இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடற் கீற்றுகளை காற்றலை வாயிலாக தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன், கார்த்திகை தீபன்.
2: செவ்வந்தி பூவுக்கும் தென்பாண்டி காற்றுக்கும் என் பாட்டுனா சந்தோஷந்தா.
0: கேட்க தவறாதீர்கள், இன்றிரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.
3: அக்கா, காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்றியா?
4: எதுக்குப்பா, படிக்க போறியா?
3: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
4: என்ன சார், ஃபிட் ஆக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
3: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
5: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க. ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
4: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
3: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
5: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
4: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
3: ஓகே.
0: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
6: மதுரை எஃப்எம் லிஸ்னர்ஸ், நான் சிங்கர் அனன்யா பட் பேசுறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் அண்ட் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். வந்தே மாதர பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலியை கேட்டுட்ருக்கீங்க. நியூஸ் ஆன் ஏர் செயலியில் காற்றில் விரியும் கடிதமலர்கள். காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் விருப்பப்படல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்துலேருந்து அமான் ஹம்சா அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்படல் என்னென்னா, உன்னை தேடி என்ற திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்பப்படலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் வானொலிய நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இதுவரை நீங்கள் கேட்ட காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி சின்ன சிக்கிக்குளம் மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் பட்டுச்சிறகு.

வான்முகில் கூட்டங்கள் மெல்ல நகரட்டும், செல்வண்டுகள் சப்தமின்றி இசை கேட்க காத்திருக்கட்டும், நீரோடைகளும் சலனமின்றி நின்றாடட்டும், கூடிலடைந்த பறவைகளும் இசையில் பரவசமடையட்டும்.

பதறிய மனங்கள் கான மஞ்சத்தில் தலை சாய்க்கட்டும். அமைதி சூழ் இந்த இரவு பொழுதில் இசை வந்தாளட்டும் என பாடர் கீற்றுகளை பார்க்கடலை தாண்டி வான் பிரபஞ்சத்தை கடந்து காற்றலை வாயிலாக உங்கள் வானொலியின் வழியாய் தென்றல் தேரேறி இசைந்திட வந்திருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

எங்கு தொலைத்தேன், எப்படி தொலைத்தேன், எப்போது தொலைத்தேன், எதற்காக தொலைத்தேன், தெரிந்து தொலைத்தேனா, தெரியாமல் தொலைத்தேனா, தொலைத்தது உண்மைதானா, தொலைந்ததும் உண்மைதானா, தொலைந்து போனதை தேடி தேடி நானே தொலைந்து போனேன், நான் தொலைத்ததை எனக்காக மீட்டுத் தருவாயா, என்னையும் சேர்த்து.

வியக்கச் செய்ததென்ன? காட்சிகள் யாவும் பிழை என்றெண்ணியவன் கையில் விழிகள் கண்டு கல்மரமாய் நின்ற விந்தை என்ன? பூக்களையும் ரசிக்காதவன் புன்னகைக்கும் இப்பூவைக் கண்டு பூலோகத்தையே மறந்ததென்ன?

பார்வைகள் பரஸ்பரம் இசைக்கின்றன, பார்வைகள் பரிதவிக்க வைக்கின்றன, பார்வைகள் படபடக்க வைக்கின்றன, பார்வைகள் படைப்பாளியாக்குகின்றன. எல்லாம் தெரிந்தும் பார்க்கும் போது பார்க்காததேனோ, பார்க்காத போது பார்த்ததேனோ, நான் உன்னை பார்க்காத போது நீ என்னை பார்த்தாய் என்பது இந்த மனசுக்கு தெரியவில்லையா? நீ என்னை பார்க்காத போது நான் உன்னை பார்த்தேன் என்பது உன் மனதிற்கும் புரியவில்லையா? பார்த்துவிட்டு போகட்டும் என பார்வையாளர்களும் பார்க்காதது போல் நடிக்கவில்லையா? பார்க்கலாம், பார்க்கிறாயா என்று.

கண்கள் நான்கும் கணங்கள் மறந்து, யுகங்கள் மறந்து, கடந்து போகும் நிமிடங்கள் மறந்து, பேசிடும் மொழிக்கு பொருள் ஏது? பார்வை கணைகளால் அக வலி கொண்ட இதயத்திற்கு நிவாரணம் தரும் ஔடதம் இங்கேது? உன் உயிரை பூட்டி வைக்க இந்த உயிரை தவிர உகந்த இடமும் இந்த உலகில் வேறேது?

0: இதய சிறகுகள் விரிந்து வருகின்றது பட்டு சிறகென, இசை சிறகுகளை ஏந்தி வருகின்றது உனை சேர்வதென, ஸ்வரங்களும் சாரலாய் பொழிந்து வருகின்றது உனை காண்பதென, நிலவையும் அழைத்து கொண்டு வருகின்றது அதன் பிம்பத்தை அதற்கே காட்டுவதென, அவை இவ்வாறிருக்க உனை மருவி பாடுகையில் உயிரும் உருகி உனை தேடுவதென்னவோ.
1: சிறு சிறு சிறகுகளில் என் மனம் இணைகிறதே,

சிவந்து நிற்கிறாய், சிலிர்ப்பு வருகின்றது, இதழ் துளிகளோடு நிற்கின்றாய், இதயம் நனைகிறது, மலர் கூட்டங்களையும் மயங்க வைக்கின்றாய், கிறங்க வைக்கின்றது, கோபம் எனும் முள்ளை சுமந்து நிற்கின்றாய், நெருங்கிட அச்சப்பட வைக்கின்றது, மகரந்தத்தை சேமித்திட இறகுகள் கொண்டு பறந்து வரும் இவ்விரவு பட்டாம்பூச்சியை பரிதவிக்க விடலாமா மலர்களின் ராணி?

துயில் கொண்ட இதயத்தை எடுத்து சென்றதேனோ, கண்களை மூடி கானகத்தில் விட்டதேனோ, மெய்க்காட்சி என முன்னே வர மறுப்பதேனோ.

பிறவிகள் ஆயிரம் இருந்தும் பெண்ணாய் பிறந்ததேனோ, கோடிகளில் நங்கைகள் இருந்தும் இக்கண்கள் உனை கண்டதேனோ, நின்றாடிய கண்களில் நீர்த்திவளைகளை பரிசாய் கொடுத்ததேனோ, தூரம் செல்கை

பாதுகாத்திடுவேன், கண்ணிமைக்குள் கருவிழி என சேமித்திடுவேன், புன்னகையை பொன்னகை என தொலைந்தது நானெனும் போதும் தொலைந்திடாது காத்திடுவேன் உனை பொக்கிஷம் எனக்குள் வைத்து உன் உயிரை காப்பேன், உயிரை காத்த தேவதை என.

இதயம் சிந்தும் ராகங்களை இரவு வேளையில் இசைச்சாரலாய் வான்வெளியில் வானொலி வழியாய் படரவிட்டு பரவசமூட்டும் கார்முகிலோடு நல் இரவில் இசையோடு இமை கதவுகள் இமையட்டும் என்று கூறி வண்ணக் கனவுகள் மலரட்டும் எனச் சொல்லி வான் தேரேறி விண்ணோக்கி பறந்து செல்கின்றேன். காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

இதுவரை மான்செஸ்டரில் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான மகளிர் T20 கிரிக்கெட் ஆட்டத்தின் நேர்முக வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். நேரம் 11:59. ராமேஸ்வரம் பண்பரை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:01. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நாளை ஒலிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன.

0: நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெலியஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல்கள் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், இதில் சர்வதேச யோக தினத்திற்கான நவீன காலத்தில் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 செய்திச் சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. காலை 8:02 பாட்டு வேணுமா, இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும். 8:50 சைப்பாலன் என்ற ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள், விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் மதுரை சண்முக சுந்தரம் அவர்கள். 10:30 ஒரு பட பாடல், 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, ஒரு மரம் ஒரு மனிதன் என்ற தலைப்பில் உலக மழைக்காடுகள் தினத்தையொட்டிய சிறப்பு நேரலை கேட்கலாம். நண்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதியே தொடரும், பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல்கள். மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 2:15 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. பிற்பகல் 3 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்லவரும் பாட்டு. மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலையின் ஆட்டக்களம். 5 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 அந்திப்பூக்கள். 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் திருமலை குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பாட்டு, இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 7:32 பாட்டு, இது ஹிட்டு தொடரும். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்வின் மறுபக்கம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 11:00 நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை உத்பாதி தமிழகம் 102.3 MHz நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: Prime Minister Narendra Modi has emphasized the importance of maritime strength in the modern world, stressing that strong maritime capabilities are a deciding factor for countries' economic and strategic influence. He stated that India fully understands this reality and is preparing itself accordingly.
2: 2014 तक भारत करीब 700 करोड़ रुपए के रक्षा उत्पादों का निर्यात करता था. आज यह आंकड़ा बढ़कर करीब 40,000 करोड़ रुपए पहुंच रहा है. भारत में बने रक्षा उपकरण अब दुनिया के 80 से अधिक देशों तक पहुंच रहे हैं. 12 साल में जो प्रगति हुई है वो ये बताती है कि जब नीति स्पष्ट हो तो देश में कितना बड़ा परिवर्तन हो सकता है.
1: The Prime Minister commissioned 3 indigenously designed and built naval ships, an advanced stealth frigate, INS Dunagiri, a large survey vessel, INS Sanshodhak, and an anti-submarine warfare shallow watercraft, INS Agre, at the Shyama Prasad Mukherjee Port in Kolkata today. Mr. Modi noted that more

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நீர்க்குமிழி திரைப்படத்திற்காக வி. குமார் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஆலங்குடி சோமு. பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் 11:14. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நள்ளிரவின் இசை ஜாலமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீலவானம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:19. இளங்காற்றின் ஸ்பரிசங்களாய் மனதோடு இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். அலிபாபாவும் 40 திருடர்களும் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் சுசர்ல தட்சிணாமூர்த்தி அவர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஏ மருதகாசி. ஜிக்கியின் குரலில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இரவின் குளிர்ச்சியாய் இன்பமூட்டும் இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:24. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீலமலை திருடன் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஏ மருதகாசி. ஜிக்கியின் குரலில் பாடல் இதோ.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:29. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நீ. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன் அவர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. எல் ஆர் ஈஸ்வரியின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:36. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை FM 93.3.

3 MHz. அமைதியுற்ற மனதின் ஆன்மாவிலிருந்து ஒலிக்கும் இசையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அனார்கலி திரைப்படத்திற்காக பி ஆதிநாராயணராவ் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் தஞ்சை என் ராமையாதாஸ் அவர்கள். ஜிகியின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:40. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. சொல்ல சொல்ல இனிக்கும் நினைவுகளின் மாயாஜாலமாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா அவர்களின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஜிக்கியின் குரலில் பாடல் இதோ

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. நெஞ்சை விட்டு நீங்காத பாடல்களின் தொகுப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அமர தீபம் திரைப்படத்திற்காக டி சலபதி ராவ் அவர்களது இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஏ மருதகாசி. ஜிக்கியின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:49 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் இசை பேழையாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மங்கையர் திலகம் திரைப்படத்திற்காக எஸ் தட்சிணாமூர்த்தியின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஜிகேயின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:53 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வீர அபிமன்யு திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. ஓத் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz-இல் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: ஓடு காசி காசி இந்த அம்மா பொண்ணு கை ரொம்ப ராசி ராசி
1: நீ தடக்க தடங்கு நின்ன மைனா மைனா கொஞ்சம் சில்லற காசு வீசி போடு நைனா நைனா
0: ஏ அம்மே
2: ஏ சாமி
0: ஏ நைனா
2: ஏ அம்மே
0: ஏ அம்மே ஏ அம்மே ஏ சாமி சாமி சாமி போ சாமி காசி

நடத்த வந்தேன் காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு காதலிக்க நேரம் உண்டு கன்னியுண்டு காளையுண்டு வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் வழியும் உண்டு வாலிபத்தில் காதலிக்க

0: நீங்க சமத்தா, நீங்க அசடா. சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா மறுத்தேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற

0: என்னத்தை செய்வாள்?
1: சொன்னத்தை செய்வேன்.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியடா, நான் இதுவாக தொடு வேண்டாம். நாங்க பஞ்சடையில் கொஞ்சுறது, நீ போக போக பாருண்ட கிழிச்ச. கூட ஏறி கோழி பிடிக்காதவன், பாறை ஏறி வைகுண்டம் போவான்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டுல மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா. சக்க போடு போடு ராஜா.

ஆண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாராதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேறென்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் இள நெஞ்சத்திலே உண்டாத இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனால் என்ன என்னையாடா எட்டி போக சொல்றேன்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.

அக்கா மேலையா பாடி என் கப்ப கிழங்க எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே அடி பாடி அடி பாடி அடி பாடி என் கப்ப கிழங்க எங்க

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக திருவரட்செல்வர் திரைப்படத்திற்காக பித்தா பிறைசூடி பிம்மானே எனும் பாடலை கேட்கலாம். டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் குரலில்.

0: நேரம் 4:10. நேயர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று செங்கல்பட்டு என் ஈ குணசேகரன், என் ஈ வெங்கட்ராமன் ஆகியோரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். எம் எஸ் சுந்தரேச ஐயர் அவர்கள் தவில். முதலில் வலச்சி வச்சி, பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றிய நவராகமாலிகா வர்ணம், ஆதிதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 1 பராபவ வருடம் ஆணி மாதம் 8, 2026 ஜூன் மாதம் 22 திங்கட்கிழமை. மங்கள இசை

எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301, அதிகாரம் வெகுளாமை.

0: எங்கே கோபம் செல்லுபடியாகுமோ அங்கே கோபத்தை காக்க வேண்டும். செல்லுபடியாகாத இடத்தில் கோபத்தை காத்தால் என்ன, காக்காவிட்டால் தான் என்ன, பயனில்லை. குறள் எண் 301, அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை 4:54. இனி தொடர்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 க்கு

இசையமுதம் 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டில்லியஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் கண்ணன் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி, இதில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல்கள் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:55 புந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், சிந்தாமணி நல்லூர் ஸ்ரீ வைத்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு, இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் கேட்கலாம், இதில் சர்வதேச யோகா தினத்திற்கான நவீன காலத்தில் ஆரோக்கியமான முதுமை குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள், காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:02 பாட்டு வேணுமா இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும், 8:50 சைப்பாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக இதில் மதுரை சண்முகசுந்தரம் அவர்கள் பங்கேற்கிறார், 10:30 ஒரு படப்பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:20 கண்ணாடி மாளிகையில் ஒரு மரம் ஒரு மனிதன் என்ற தலைப்பில் உலக மழை காடுகள் தினத்தையொட்டிய சிறப்பு நிரலை கேட்கலாம், நண்பகல் 12 மணிக்கு சிநேகிதி நிகழ்ச்சி கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக ஒலிக்கும், 12:50 சிநேகிதி நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம், பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம், 1:55 பாரதியார் பாடல்கள், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பிற்பகல் 3 மணிக்கு NCRT விளம்பரதார நிகழ்ச்சி ஒலிக்கும், 3:30 மெல்ல வரும் பாட்டு கேட்கலாம், மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 4:02 வசந்தன் வழங்கும் ஆட்டக்களம் கேட்கலாம், 4:30 மதுரை FM ரெயின்போ 103.3 வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5 மணிக்கு மாலை தென்றல் கேட்கலாம், 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் திருமலை குமார், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிலவரம் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு ஒலிக்கும், 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறார்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியாக, 8:30 அறிவியல் மின்னல் நிகழ்ச்சியில் நெகிழியின் மறுபக்கம் என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தாவரவியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் டி ராமர் அவர்கள், உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ் அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்று விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்மணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:07. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:14. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:17 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசைகளில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:24. இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இதோ